0: படை தளபதி ஆகியோர் இஸ்ரேலுடன் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்களை நடத்தியிருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விவாதங்களில் பொதுவான மூலோபாய மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகொரிய ஜனாதிபதி கிம் யோங் உன்னுடன் தனக்கு மிக சிறந்த உறவு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர், அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நடத்தும் ராணுவ பயிற்சிகள் அதிக செலவுடையவை என்றும் அவை பொருத்தமற்ற மற்றும் விரோதமான சமிக்ஞையை அனுப்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த பயிற்சிகளுக்கான செலவுகளினால் பெரும் பகுதியை வழக்கம் போல அமெரிக்காவை ஏற்றுக்கொள்வதாகவும் டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் வருடாந்த கூட்டு ராணுவ பயிற்சியான ஃப்ரீடம் ஷீல்டு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தென்கொரியா அறிவித்துள்ளது. 11 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரிய ராணுவத்தினர் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் குறித்த பயிற்சிகளை ரத்து செய்வதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் முயற்சியில் தென்கொரியா இணைவதற்கு மறுத்திருப்பதாகவும் தனது பதிவில் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் ஈட்டியறிதல் நட்சத்திரமான ருமேஷ் தரங்கவின் உலக முதலிடத்திற்கு ஜெர்மனியின் ஜூலியன் வேபர் சவால் விடுத்திருக்கின்றார். ஐரோப்பிய தடகளப் போட்டியில் கலந்து கொண்ட ஜெர்மனியின் ஜூலியன் வேபர் ஈட்டியை 90.4 மீட்டர் தூரத்திற்கு எறிந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கின்றார். ஏற்கனவே ருமேஷ் தரங்க கடந்த ஜூன் மாதம் ரோமில் இடம்பெற்ற லீக் போட்டியில் 92.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து சாதனையை ஏற்படுத்தினார். 90.4 மீட்டர் ஈட்டியறிதலின் மூலம் வெபரின் தரவரிசை புள்ளிகள் மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் ருமேஷின் முதலிடத்திற்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் உலக தடகள தரவரிசையானது ஒரு வீரரின் அதிகபட்ச ஈட்டியறிதல் தூரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுவதில்லை என்றும், இந்த இரண்டு வீரர்களுக்கும் இடையிலான நேரடி போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் 21 தேதி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருக்கின்ற நிலையில் இது தொடர இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியில் ஜூலியன் வெபரை விட ருமேஷ் தரங்க முன்னிலை பெறும் பட்சத்தில் உலக தரவரிசையில் தனது முதலிடத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள அவருக்கு சிறந்த வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள் இன்றைய நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். இலங்கையில் 9 மாகாணங்கள், 25 மாவட்டங்கள் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும், ஏறத்தாழ 2.3 கோடி மக்கள் இலங்கையில் வாழ்கின்றார்கள். அதேபோல் இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றன. 28 மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சனத்தொகை 7.8 கோடி, இல்லாடி 8 கோடி மக்கள் என்று சொல்லலாம். இலங்கையில் 2.3 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். இலங்கையில் 25 மாவட்டங்கள். கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன? தமிழ்நாட்டில் மொத்தமாக தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன? அவற்றுக்கான 3 விடைகள் தருவோம். நீங்கள் அந்த விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது விடை 75 மாவட்டங்கள், இரண்டாவது 38 மாவட்டங்கள், மூன்றாவது 50 மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன? முதலாவது விடை 75 மாவட்டங்கள், இரண்டாவது 38 மாவட்டங்கள், மூன்றாவது 50 மாவட்டங்கள். அலையுங்கள், பார்க்கலாம். 416-644-6222.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS Realty Team, Professional Agents, CK Sindhuran மற்றும் குணா குணராஜா, Residential, Commercial Properties, வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸ் உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK Sindhuran 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன என்ற வினா கேட்டோம். 3 விடைகள் தந்தோம் என்று 75 மாவட்டங்கள், இரண்டாவது 38 மாவட்டங்கள், மூன்றாவது 50 மாவட்டங்கள். அலையுங்கள் 4-1-6-6-4-4-6-2-2-2. இப்பொழுது பாடல் ஒலிக்கின்றது. பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்கின்ற நேர்கள் காசிநாதன், சத்யா, சாரா, கண்ணன், அதேபோல் பவான், ரமேஷ், எஸ் பி சரண், சிவலிங்கம், தேவதாஸ், குகதாஸ், நிர்மலா, காசி ஆகியோர் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: தேர்கள் நீல்பால் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நீல்பால் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவது வினாவுடன் இணைந்திருந்தோம். நேர்களே, முதலாவது வினா, தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றன என்பதுதான் முதலாவது வினா. மூன்று விடைகள் தந்தோம், 75, 38, 50. விடைகளுடன் காத்திருக்க நேர்களை இணைப்பதற்கு
1: முன்னே KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-17 குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளது என்று கேட்டிருந்தோம். இப்போது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
3: வணக்கம், நான் பஞ்சாஜலம் பேசுறேன்.
0: வாருங்கள் பஞ்சாஜலம்.
3: உங்களுடைய பாடல் தெரிவு சூப்பர். ஒரு காலத்துல வந்த பூவும் போட்டுக்கும் கிட்டத்தட்ட 12 நேயர்கள், இப்ப வந்த இந்தியன் பாட்டுக்கும் 12 நேயர்கள்.
0: எல்லாம் கணக்கு
3: ஒரு பாட்டு ஒரு ரெண்டு மற்ற

0: மத்தியம் சம்பந்த பாட்டு
1: சட்டியா சொன்னீங்க.
0: சரி, உங்களுக்கு
1: நன்றி.
0: உங்களோட கேள்விக்கு பதில் வந்து 38.
1: ஓ
0: ஓ,
1: என்ன திடீரென தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வெற்றியெல்லாம் கேட்கிறாரு யோசிக்கலே.
0: அது யோசிக்கல, இப்ப மாவட்டத்தை கூட்டுற பிளான் வச்சிருக்கேன், அதுக்காக கட்டியால போயிருக்க 38 கொஞ்சம் கூட போகன்ற
1: கேள்விப்பட்டேன்.
0: அது காரணமா இருக்க போதும் எங்கட மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கேள்வி
1: செய்கின்ற புரட்சிகள் அது முறை அப்டேட்டா இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மலன் சொல்லுங்கள்.
2: 32
1: சென்னை.
3: சரி
1: நன்றி
3: நன்றி. விலங்கல்ல நான் நினைக்கிறேன் 38 இருக்கும். அந்த என்எஸ் கிருஷ்ணர் படத்துல பாடுவாரு, எங்கே தேடுவேன் உலகம் ஜொலிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் மாதிரி நான் தேடி கிளச்சு
1: கட்டிக்காரன் தேடிட்டீங்க. சரியே நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மாசம். காந்தி
1: காந்தி வாங்கோ. காந்தி தமிழ்நாட்டில் இருந்த நீங்கள் உங்களுக்கு தெரியாத செய்தியா என்ன? தமிழ்நாட்டு கேள்வி கேட்டால் தான் காந்தி ஓடிடுவேன்.
5: எழும்பி
1: நிக்கும் இருக்க கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள். சரி, 38
6: தானே.
1: நீங்களும் தமிழ்நாட்டில் இருந்தீங்களா?
6: நான் தமிழ்நாட்டில் 23 வருஷம் இருந்தேன்.
1: அதுதானே. என்ன கருணாநிதி என்ன அண்ணாத்திரை என்ன எல்லாரும் மற்றபடி உங்களுக்கு
6: என்ன?
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன். நிர்மலா.
1: நிர்மலா சொல்லுங்கள்.
7: 38 என்ன சிவலிங்கம் ஐயா இப்பயும் போயிட்டு தானே வந்த?
1: ஓ, அவருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் என்ன? நன்றி நிர்மலா.
7: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பவான். 38
1: பவான். 38 பவானும் தமிழ்நாட்டில் இருந்தீங்களா?
8: இல்ல, நான் இல்ல கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட உங்கள் மூலம் தான்.
1: சரி, முந்தி பேசி காய்ச்சினாங்களோ. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்
1: மொரின் வாருங்கள்.
9: 38
1: 38 தான். நன்றி மொரின். நன்றி
9: நன்றி.
1: ஆமாம், 38 என்பது மிகச்சரியான விடை. தமிழ்நாட்டில் இப்போது 38 மாவட்டங்களாக இருக்கின்றன. இந்த மாவட்டங்களை 50 மாவட்டங்களாக மாற்றுகின்ற முயற்சி இப்போது இடம்பெறுகின்றது. தமிழ்நாட்டின் கணக்கெடுப்பு இடம்பெற்ற பின்னர் இந்த மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் 38 மாவட்டங்களாக தமிழ்நாட்டு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. அந்த வேளையில் தமிழ்நாட்டின் சனத்தொகை மிக குறைவாக இருந்தது. அந்த வேளையில் தான் 38 மாவட்ட பிரிப்பு இடம்பெற்றது. இப்போது அதனை தமிழ்நாட்டின் சனத்தொகை ஏறத்தாழ 8 கோடி சனத்தொகையாக மாறியிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தற்போது ஆட்சியில் உள்ள தாவேகா தாவேக்காவின் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். என்ன அறிக்கை என்றால், சனத்தொகை கணிப்பீடு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டவுடன் தமிழ்நாட்டின் மாவட்டங்களின் எண்ணிக்கையை 50 உயர்த்த இருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். என்பதனால் இப்போது இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் போதாது இருக்கின்ற சனத்தொகைக்கு. என்ற வகையில் இந்த மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழ்நாடு ஆரம்பத்தில் 13 மாவட்டங்களாக இருந்தது. பாருங்கள், தமிழ்நாட்டு மாவட்டங்களும் 13 இருந்தது. அமெரிக்காவின் மாநிலங்களும் 13 தான் முதல் முதலில். 2019 ஆண்டு கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தென்காசி போன்ற புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது. பல தசாப்தங்களாக நிர்வாக வசதிக்காக படிப்படியாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு 2019 பல புதிய மாவட்டங்கள், 2020 நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறை பிரிக்கப்பட்டது. இப்படி இப்போது 38 மாவட்டங்களாக இருக்கின்றது. இதை 50 மாவட்டங்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனால் தமிழ்நாட்டில் மாவட்ட பிரிப்புகள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு வருகின்ற காலம் பஞ்சம் இருக்காது. மிகப்பெரிய மாவட்ட பிரிப்புகள் இடம்பெற இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். அது பற்றிய வாத பிரதிவாதங்கள் பல சட்டசபையில் எதிரொலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவில் மிக கூடுதலான மாவட்டங்களை கொண்ட மாநிலம் என்ற பெருமை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தில் தான் மிக அதிகளவிலான மாவட்டங்கள் இருக்கின்றன, 75 மாவட்டங்கள். இந்தியாவில் மிக குறைந்த மாவட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக கோவா மாநிலம் விளங்குகின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 75 மாவட்டங்கள், கோவா மாநிலத்தில் 2 மாவட்டங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. 28 மாநிலங்கள் மொத்தமாக இந்தியாவில் இருக்கின்றது. அந்த மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் அதிகளவு மாவட்டங்களையும், கோவா மிக குறைந்த மாவட்டங்களையும் கொண்டிருக்கின்றது என்ற அந்த தகவலுடன் நாங்கள் அடுத்த வினாவுக்குள் நுழைவோம். விடைகளுடன் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 8:32 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீனில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் நேர்களே. இன்றைய நாளிலே யாழ்ப்பாணம் இலங்கை பிரசித்தி பெற்று நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடியேற்ற திருவிழா இடம்பெற்றிருக்கின்றது. கொடியேற்றத்துடன் இப்போது விழா 25 நாட்கள் தொடர் விழா ஆரம்பமாகி இருக்கின்றது. உலகத்தின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கடல் கடந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளுகின்ற இலங்கையில் பங்கு கொள்ளுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான விழா நல்லூர் பெருவிழா. இந்த பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகின்ற நல்லூர் ஆலயம் ஒரு தனியார்களுக்கு சொந்தமானது, முதலியார் பரம்பரையினருக்கு சொந்தமானது. அதான் அந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் மகிமைக்கும் காரணமாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். நிர்வாகங்கள் என்று, நிர்வாக குழுக்கள் என்று பொதுவாக இருக்கக்கூடிய ஆலயங்கள், அந்த ஆலயங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் காரணமாக ஆலயங்களின் வளர்ச்சி, ஆலயங்களின் பராமரிப்புகள் அடிக்கடி தடைப்படுவதுண்டு. ஆனால் இதொரு பரம்பரையாக, இதொரு தனி நபர்களால் ஆளப்பட்டு வருவதனால் இந்த ஆலயத்தின் மகிமை, செழிப்பு, முன்னேற்றம் தங்கு தடையின்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், கேள்வி சுகமானது தான், தற்போதைய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தலைமை நிர்வாகியாக இருப்பவர் யார்? தற்போதைய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தலைமை நிர்வாகியாக இருப்பவர் யார்? முதலாவது முத்து குமார சர்மா வைகுந்தவாச குருக்கள். முத்து குமார சர்மா வைகுந்தவாச குருக்கள். இரண்டாவது குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார். குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார். மூன்றாவது குமரே சயந்த மாப்பாண முதலியார். மூன்றாவது குமரே சயந்த மாப்பாண முதலியார். இந்த விடைகளுள் எந்த விடை பொருத்தமானது? நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருப்பவர் யார் தற்போது? ஒன்று முத்துக்குமார சர்ம வைகுந்தவாச குருக்கள், இரண்டாவது குகஸ்ரீ குமாரதாச மாப்பாண முதலியார், மூன்றாவது குமரே சயந்த மாப்பாண முதலியார். அழையுங்கள் பார்க்கலா விடைகளுடன். 4164 6422 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் விடையுடன் இணைந்திருக்கலாம்.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம் நேர்களே. நல்லூர் ஆலயம் ஒரு தனிநபர் குடும்பத்தினால் தொடர்ச்சியாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. உள்ளாந்தர் காலத்திலிருந்து நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. போர்த்துகீசர் காலம் அதற்கு முற்பட்ட காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது பின்னர் பல்வேறு விதமான காலகட்டங்களில் ஒவ்வொரு அந்நியர்களால் போர்த்துகீசரால் உள்ளாந்தரால் அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டு உள்ளாந்தர் காலத்திலிருந்து ஒரு முதலியார் பரம்பரை தொடர்ச்சியாக அதை ஆண்டு வருகின்றார்கள், நிர்வாகம் செய்து வருகின்றார்கள். நேரம் தவறாமை, ஒழுக்கம், வளர்ச்சி, புனிதம் என்று பல விடயங்களுக்கு இந்த ஒரு நபரது நிர்வாகம் காரணமாக அமைகின்றது. பல ஆலயங்கள் தர்மகர்த்தா சபை நிர்வாகக்குழு என்று அல்லோல கல்லோலப்படுகின்ற வேளையில் நல்லூர் ஆலயம் தொடர்ச்சியாக வளர்ச்சி படிகளை தாண்டி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தை தற்போது நிர்வகிக்கின்ற நிர்வாக தலைவர் யார் என்பதுதான் கேள்வி. 1. முதலாவது விடை வைகுந்தவாச குருக்கள், 2வது விடை குமாரதாச மாப்பான முதலியார், 3வது விடை சயந்த மாப்பான முதலியார். இதுதான் விடைகள். இந்த விடைகளில் எந்த விடை மிக பொருத்தமானது? எங்களது நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், பஞ்சாயத்து பேசுகிறேன்.
0: வருங்கள் பஞ்சாயத்து.
1: தற்சமயம் இருக்கிற நிர்வாக அதிகாரியாக குமரே சயந்தர மாப்பான முதலியார். இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று கொண்டது. உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கிட்ட 250 வருஷத்துக்கு மேல மாப்பான முதலியார் அந்த பரம்பரை தான் முழுக்க முழுக்க முருகன் சேவை செய்யறது. அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் போடுவார்கள். ஒவ்வொரு திருவிழாக்கு முதலாக இப்ப தீர்த்தக்கணி வசந்த மண்டபம் அல்லது ராஜகோபுர பணிகள் கோவில் வாசல பதிப்பிக்கிறது மணிக்கூட்டு கோவில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து திருவிழா துவங்கும் போதே முடிக்க வரும். அது அந்த முழுக்க முருகண்ட முருகப்பெருமாண்ட அதுக்குரியே கவனத்தை செலுத்துவார்கள். வேற ஒரு கோயில நான் நிச்சயம் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு கோயிலையும் மாத்திக்கான 8 பேர் 10 பேர் குந்தி கொண்டிருக்கேன். தாங்க நிர்வாகவே அண்டு ஒருவர் சொல்லுவார் அதை செய்யணும், மற்ற சச்சியை செய்து அது காத்து கூட அப்போ நான் இதை செய்ய மாட்டேன். கடைசியா ஒன்று நடவார். இங்க அந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களா தீர்மானிச்சு எல்லாம் ஓபன் சகல கணக்கு வழக்கம் எல்லாரும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க கோயிலாக அதை விட்டு இவ்வளவு ஆக்கள் வசதியான கோயிலுக்கு போகக்கூடிய வழங்கக்கூடிய இருக்குது.
0: என்ன நெருக்கடி இல்ல ஒருவாதான்
1: நிச்சயம் அடியாக நெருக்கடி இல்ல. மாநில சபை முழு பொறுப்பு மனுக்கும் போலீஸ் முழு பொறுப்பு மனுக்கும் அவ்வளவு சனம் வீடு இணையற்ற முறையில
0: ஏழை எளிய மக்கள் எல்லாரும் கும்பிடலாம்.
1: அங்க வந்து அந்த தொங்கல் இந்த தொங்கல் வர நிரம்பி வழிபடுற ஒரே ஒரு மிகப்பெரிய ஆலயம் என்றா நல்ல கணசாகும் இல்ல கண பேர் வெக்கேஷன் இதுக்காக லீவ் எடுத்து போகணும் வெளிநாட்டுல இருந்து. அது நானங்க அங்க இருக்கிற மஞ்சமா இருந்தேன்னு தேரா இருந்தேன்னு ரொம்ப சிரமம் தான். அதுக்குள்ள போய் அடிபட்டாலும் ஒடிபட்டாலும் நுழைஞ்சு கோயில உள்ளுக்கு போறதுதானே. அது ஒரு காலம்.
0: அவ சாய்ந்த மாப்பான முதலியார் சொல்றீங்க.
1: இப்ப அது ஒரு கனா காலம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்லுங்க.
2: குமரதாஸ் மற்ற ரெண்டாவது வந்து அவரே முதலியார். 21ஆம் ஆண்டு பிறந்தவர். மற்ற குருக்கள் போல.
0: நன்றி. நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ். இது வந்து குமரேஷ் ஆனந்த குமாரதாஸ் மப்பந்த முதலியாருடைய அவருடைய பையன்தான் நினைக்கிறார். பையன்தான் அவங்க பரம்பரையை எடுத்துட்டு வந்திருக்கார். பரவாயில்ல. தனியார் நிர்வாகம் பண்ணி இப்படி பண்ணாங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம், மிக சிறப்பு தரிசனம், அந்த தரிசனம் காசு அள்ளி தான் போக முடியும். கடைசியில் சாமி விட்டப்ப நம்ம தள்ளி விட்டுவாங்க வெளியில. இந்தியாவிலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நின்று கூட பார்க்க முடியாது, தள்ளிட்டே போயிடுவாங்க. பரவாயில்ல, நல்லா நடத்துறாங்க. ஒரு ரூபாய் போய் பார்க்கணும் ஒரு ஆசை தான் இருக்கு. பார்க்கலாம். நிறைய பேர் தான்
0: இருக்கா போங்க.
3: நிச்சயமா ஏன்னா இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு.
0: நன்றி ரமேஷ். ரமேஷுக்கு இந்தியாவோட இலங்கையை பற்றி கூட தெரியுது. நாங்கள் தமிழ்நாட்டு மாவட்டங்களை பற்றி கேள்வி கேட்க ரமேஷை காணையில் ஒழிச்சிட்டார். இப்போ உடனே இலங்கையை பற்றி கூட வச்சிருப்பார் தகவல். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: தேவமார் சொல்லுங்க.
4: ஆமாம், இது சயந்த குமரேச மாப்பாணிய முதலியாரும் பயனாளர் ஆமாம் ரொம்ப பாரம்பரியமும் தலைமுறையிலிருந்து
0: நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கமாக நான் மனம் கழிக்கின்றேன். சயந்த முதலியார்,
0: சயந்த மாப்பான முதலியார், நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
6: வணக்கம் ஐயா, வாதன் குவராஜ்.
0: சொல்லுங்க.
6: இந்த மாப்பான முதலியார் என்றவர் இருந்தது அது முற்காலத்தில் ஏன்னா தெரியும், ஆனா இப்ப இருக்கிறவர் அப்ப நிச்சயமா சயந்த மாப்பான முதலியார் தான் இருக்கும்.
0: நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம் வாசன், காந்தி. அவரே தான் வந்து சயந்த மாப்பா முதலியார, அவர் தான் வந்து என்ன பேர்கள் கொஞ்சம் சுருக்கம் வந்ததுதான் ஈஸியா சொல்லலாம்.
0: நன்றி நன்றி
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
8: மக்களும் போய் தடை இல்லாமல் கும்பிடலாம் செய்யலாம் என்ன, இவ்வளவு காலமாச்சு பாருங்க. மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு அது ஒரு பாதையில வந்து ஒரு ஒரு குடும்பமா இருக்கிறபடியத்தான் இன்னைக்கு இந்த புலவொன்றும் இல்லாமல் அப்படியே கட்டி வளர்க்கப்படுது என்ன, அதுக்கு என்னொன்று பூந்தால் அதுதான் பிரச்சனையை வார உருவாறது
0: என்ன.
8: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி காசி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
9: வணக்கம் வாசன், நிர்மலா.
0: வாங்க நிர்மலா.
9: சயந்த மாப்பான முதலிய முதல் அந்த ஆதிகாலத்துல சின்ன கோயிலா இருந்தது, அவர் கட்டி கட்டி பிரச்சனைகளால உடஞ்சு உடஞ்சு.
0: நீங்கள் போயிருக்கிறீங்களா கோயிலுக்கு?
9: ஆமாம்.
0: அதுதானே.
9: ஆமாம்.
0: நன்றி நன்றி நண்பா.
9: இங்க இருந்து வெளிநாடுகள் எல்லாம் இருந்த இவ்வளவு சரம் போவோம்.
0: நன்றி
9: நன்றி நன்றி, வணக்கம்.
0: இதைத்தான் கொடியேற்றம் தெரியுதானே?
9: ஆமாம் தெரியும்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சார், சிவலிங்கம்.
0: சொல்லுங்க சிவலிங்கம்.
10: முதலியார்
0: முதலியார் தான், சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
11: வணக்கம் வாசன், பவன்.
0: பவன் சொல்லுங்க.
11: இது சயந்த மாப்பான முதலியார் தான். எங்க ஊர்லேருந்து கிட்ட தான் இருபது நிமிஷத்துக்கு நடந்து போகலாம்
0: கோயிலுக்கு.
11: நான் கிட்ட தான் ஸ்டான்லி குளிச்சு கிட்ட தான் எங்க வீடு.
0: அப்ப போய் பந்தல் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க?
11: முந்தி சின்ன
0: அந்த பந்தல்ல இருந்து காலாடுறது இருக்குல்ல, நீண்ட தூரத்துல இருந்து நடந்து போய் பந்தல்ல
11: காலாடுறாண்ட
0: கோப்பியே தேசி தண்ணி
11: எல்லாம்
0: இருக்கு. இப்ப முந்தி ஒரு இடத்துல என்னதானும் இப்ப எல்லா இடம் என்னதானும் அங்க
11: நல்லா இருக்கும்.
0: 25 நாளும் என்னதானும் நன்றி நன்றி
11: பவன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
12: வணக்கம் வாசன், நான் மொரேன்.
0: மொரேன் சொல்லுங்க.
12: சயந்த மாப்பான முதலியா, நான் போயிருக்கிறேன் நல்லூருக்கு.
0: மொரேன் போய் வந்திருக்கீங்க?
12: ஆமா.
0: திருவிழா நேரம் போனீங்களா?
12: திருவிழா நேரம் போல சும்மா சாதாரண நாள் டைம் தான் போனாங்க. மிகவும் அருமையான ஒரு கோயில்
0: என்ன, அது சொல்லவே இல்லை.
12: வரலாற்றிலே அது ஒரு சின்னத்துக்கு வர வேண்டிய ஆலயம், அது மிகவும் அருமையான ஆலயம்.
0: இல்ல உலகமே பிரமிக்கும் அந்த தேர் திருவிழா அடியார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து உலகமே ஒரு மகனம் பிரமிக்கும்.
12: நிச்சயம் அருமையான ஆலயம், திரும்ப திரும்பி போகணும்னு மிகவும் ஆசையா இருக்கு. இங்க நேரம் கிடைக்காதபடியால் பாப்போம்.
0: சயந்த மாப்பான முதலியார் இங்க இருந்துதான் போய் வாரர், கனடா தான் அவர் வசிக்கிறார்.
13: நாங்கள் கப்பலோட்டிய தமிழனியே வாகு சி என்ற தொடனி பாட்டியிருக்காது அங்கால போற இல்ல, அது அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வரது நல்லது. நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், அது மிகச்சரியான விடை. சயந்த மாப்பான முதலியார் தான் தற்போது நல்லூர் ஆலயத்தின் தலைவராக இருக்கின்றார். ஒரு மிக நீண்ட பரம்பரை, அதை பற்றி நாங்கள் பேச கணக்க இதுக்கு நிறைய இருக்கின்றது நேர்களே. இப்போது 11வது நிர்வாகியாக இவர் இருக்கின்றார். 10வது நிர்வாகியாக குகஸ்ரீ குமாரதாச மாப்பான முதலியார் இருந்தார். 57 ஆண்டுகள் 1964 2021 வரை ஆட்சி புரிந்த அவர் தான். அதன் பின்னர் இப்போது சயந்த குமாரதாச மாப்பான முதலியாரிடம் அந்த பொறுப்பு விடப்பட்டிருக்கின்றது. அடுத்து இவரது மகன் அனீஸ்வர குமாரதாஸ் இந்த வாரிசு அடையாளத்தை பெற இருக்கின்றார். நல்லூர் ஆலயத்தின் மிக முக்கியமானது நேரம் தவறாமை, தூய்மை, ஆன்மீக ஒழுக்கம் போன்றவற்றுக்கு மிகச்சிறந்த ஆலயமாக விளங்குகின்றது. இன்று அந்த ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கின்றது. பல நேர்கள் கடல் கடந்து இங்கிருந்தாலும் அந்த ஆலய விழா தொடர்பான பல்வேறு அனுஷ்டானங்களை இங்கிருந்து மேற்கொள்வது வழமை. அதனால்தான் இந்த வினாவை கொண்டு வந்தோம். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இன்றைய நாளிலும் எங்களது வினா நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் பஞ்சாட்சரம் மதன் குகதாஸ் காந்தி மூர்த்தி சிவலிங்கன் நிர்மலா பவான் மொரின் குயின்ஸ்டன் ரமேஷ் தேவகுமார் காசி சுதன் ஆகியோர் இணைந்து சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
14: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
15: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
14: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
15: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
14: சுகந்தன் 416-540-6269.
15: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255.
0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இதுவரை நிறம் நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றல் எவ்வளியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் வருகின்ற ஒரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற இருக்கின்றோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638.
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jeeva Jewelers.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

cartera, cartera, cartera.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ? சுறாவளி காத்து சொல்ல போற பாட்டு வால்யூமா ஏத்து அது ஒரு கூத்து. சோட்டா சோட்டா கல்லி மே பட பட லைட், குண்டு சட்டில குதிரை வான போல ஒரு ஹை. உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம். கடல போல கூட்டம் சாவுனா கொண்டாட்டம். அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி அதான் வந்துட்டல்ல நூறு.

என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: நீயாட்டெல்லாம் பலம் ஆகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்ன பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 0399 9999.

0: காடு
1: சமநிலை தெளிக்கும்
0: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-6-7-7-2. பிராம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர்.
2: 9-5-4-5-8-9-7-0-1-4-1-6-4-7-1-0-2-5-5.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஓடுதி.
1: போடா,
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம் எல்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோன்னு இந்த ஆட்டம் பாட்டம் கிட்ட எல்லாம் உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு

0: ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

Listen to us around the universe. www.cmr.fm.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chill at the thanks,
6: Chill them, Selvam.
5: Cherry.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles, வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
4: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11, செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: அப்படின்னு நினைக்கிறேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சோ சல்ல சோ புல்ல கப்புல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிறு இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து ஆகஸ்ட் 19 முதல் செப்டம்பர் 5 வரை, ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-471-0255. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டு அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட்.
11: கெலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169 03 9999.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஏய் எவனாங்க சப்ளைரா கேட்டவங்க

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD உடன் இணைந்திருக்கும் நேரம் இன்றைய காலை பொழுதில். நேர்கள் 19-ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 செவ்வாய்க்கிழமை மற்றொரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை கேட்டு மகிழலாம். 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி உங்களை வளமை போல் மகிழ்விக்க இருக்கின்றது. 12 மணி தொடக்கம் 1 மணி வரை நேர்கள் வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். பல்சுவை கதம்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியும் 9 மணி தொடக்கம் 1 மணி வரை உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இணைந்திருங்கள். CM 101.3 CMR தமிழ் HD-யின் 24 மணி நேர ஒளிபரப்பியுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை முதலில் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் நேர்களை இணைத்துக் கொள்வோம்.
2: மணித்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Hourly News. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவித உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மாளிகாபத்தை பகுதியில் காஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தீவிர காட்டுத்தீயினால் ஏற்பட்ட பாதிப்புகளை காண 1000க்கணக்கான பிரிட்டிஷ் கொலம்பிய மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்க நிலையில் லாபம் தேடுபவர்கள் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளிட்ட தீய நோக்கமுடையவர்கள் இச்சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதாக தவறான தகவல் பரவலோர் குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அமேசான் நதியின் முகாத்துவாரத்துக்கு அருகே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் எண்ணெய் துளையிடுவது நாட்டின் எதிர்காலத்துக்கான ஒரு நுழைவுச்சீட்டாக இருக்கலாம் என்று பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா திங்களன்று தெரிவித்துள்ளார்.
3: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓ, இது என் வணக்கம்.
1: ஓ, வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களோ?
0: ஓ, நல்ல நல்ல. நீங்கள் எப்படி?
1: ஓ, நலமா இருக்கோமோ.
0: என்ன பாடலோடு வந்தீங்க?
1: இன்னைக்கு நான் வாசிக்கிற பாடத்துல இருந்து ஆஹா என்பார்கள் அதுதான் என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் அந்த பாடல் கேட்கலாமா?
0: இந்த பாடல் ஒலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு இதயன்
1: நன்றி. வணக்கம்.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் இதயனின் விருப்ப பாடல் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. நேர்களை, இன்றைய நாள் 18 ஆவணி ஆகஸ்ட் 2026 இன்றைய நாளில் பிறந்த தினங்களை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், இன்றைய நாளிலே திருமண தினத்தை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு திருமண நன்னாள் வாழ்த்துக்களையும், அதேவேளை இன்று சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவோருக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றொரு செவ்வாய் பொழுது, இனிய பொழுதாக இன்றும் உங்களை பல்வேறு சுயம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சியுடன் நாங்கள் மகிழ்விக்க இருக்கின்றோம். நீங்களும் எங்களது நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றீர்கள். கனடாவின் பல்வேறு விதமான தகவல்கள் இருக்கின்றன. கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தம் அமுல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து Bill C-3 கனேடிய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த அமெரிக்கர்களின் எண்ணிக்கை பெருமளவு இப்போது அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக 2026 தொடக்கத்தில் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் மரபு வழி கனேடிய குடியுரிமைக்காக விண்ணப்பித்துள்ளனர் என்றும், இதன் காரணமாக அதிகளவு அமெரிக்கர்கள் இப்பொழுது கனடாவில் குடியேறி வாழ்வதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா மீதான தேர்ந்தெடுக்கப்பட்ட இறக்குமதி பொருட்கள் மீது 50% கடும் வரியை அறிவித்திருக்கின்றார். நாளை August 19, 2022 இது நடைமுறைக்கு வரவுள்ளது. குஸ்மா, கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஒப்பந்தம் விதிகளுக்குட்பட்ட பொருட்களுக்கு கூட இந்த வரி விலக்களிக்கப்படாது என அமெரிக்க எச்சரித்துள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையேயான வணிகப்போர் உச்ச பதட்டத்தை எட்டியிருக்கின்றது. அதேவேளை இன்றைய நாளில் அமெரிக்கா ஈரான் யுத்தம் தொடர்பில் ஓமான் மீது அமெரிக்கா குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஓமான் என்பது அமெரிக்க ஈரான் யுத்தத்தின் போது நடுநிலை வகித்த நாடுகளில் ஒன்று. பாகிஸ்தான், ஓமான், கட்டார் இவ்வாறான நாடுகள் நடுநிலைமைக்காக, இந்த இரண்டு நாடுகளது ஒற்றுமைக்காக போராடிய நாடுகள் என்ற வேளையில் ஓமான் மீது அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பது இப்பொழுது உலக ராஜதந்திரிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதேபோல் கனடாவின் பிரம்டன் நகரில் நடந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக 3 பெரியவர்கள் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட மொத்தம் 5 பேரை பீல் ரீஜன் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். கடந்த April 3 இரவு ரதர்ஃபோர்ட் ரோட் மற்றும் கெனடி ரோட் பகுதியில் உள்ள பள்ளி வளாகத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. அந்த சம்பவம் தொடர்பில் இப்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் நேற்றைய தினம் டொரண்டோ எட்டோபிகோ பகுதியில் கிளிப்கோ நிலையம் அருகே திங்கட்கிழமை அதிகாலை 4:15 கோ ரயில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம், இதனால் மில்டன் கோ ரயில் வழித்தடத்தில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டு காலை 7 பிறகு இயல்பு நிலை திருப்பியது என்ற அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே தந்திருந்தோம். இந்த தகவல்களுடன் இப்பொழுது ஆஹா என்பார்கள்

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222 J.CA.
7: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம் தாரணி, கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
7: ஓ, நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
8: ஓ, நாங்க நல்லா சுகமா இருக்கோம்.
7: நேற்று காணல,
8: நேற்று காணல இல்ல, உங்களோட நிகழ்ச்சியோடயே தான் இருந்தேன். பட் ஆனா வர்றதுக்கு சந்தர்ப்பம் தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க பாட்டெல்லாம் அப்படி எல்லாம் விளக்கமா எல்லாம் சொன்னது, நீங்க மட்டும் இல்ல எங்களோட நேயர்களும் குறைஞ்சவே இல்லையு சொல்லி வந்து நேற்று சத்யாக்கா வந்து சொன்னா, அப்புறம் ரவிசந்திரன் அண்ணா வந்து சொன்னேன், அப்புறம் ரமேஷ் அண்ணா வந்து சொன்னேன், எல்லாருமே அந்த பிரியல விளக்கம் எல்லாம் சொல்லிச்சுனா எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்னா வர்றது
7: தான் சந்தர்ப்பம் தந்திருக்கணும். மேலதிகளுக்கு
8: இது எங்களுக்கு அந்த பாட்டு கேட்க நீங்க சொன்ன விளக்கங்கள் தான் உடல மயிலுக்கு வரும். உலகாலம் அப்படி விளக்கம் தெரிஞ்சு பாட்டு, அந்த பாட்டு அஸ்கல் அஸ்கால உண்மையா நான் சும்மா பாட்டா தான் கேட்டதோடய அப்படி ஒரு விளக்கங்களோட தெரிஞ்சு கேட்டது இல்ல தானே. பட் ஆனா வித்தியாசமா இருந்தது, நல்லா இருந்தது. நீட்டு
7: உண்மையில அந்த திங்கட்கிழமையில நிகழ்ச்சி செய்து போட்டு அடுத்த நாளும் அந்த பாடல் எனக்கு ரீங்க ஆரம்பிட்டு
8: மைண்டுக்கு போய் கொண்டிருக்கு.
7: அதை திரும்ப ஓடி வர ஜீவனும் போல எண்ணம் பெறும். ஆனா நேற்று தானே 24 hours இருக்காது.
8: அப்படி ஒரு இதற்கு தனியாக நல்லா இருந்தது கேட்டுட்டு இருந்தேன்னா சந்தர்ப்பம் வரையில வர்றதுக்கு. பட் ரெண்டே சொல்லியாச்சு, எனக்கு பாட்டு வந்து கோகுளம் படத்துல இருந்து செவ்வந்தி பூ எடுத்தே நான் பாட்டு
7: என்ன செவ்வந்தி பூ புடிங்கிட்டீங்களா
8: வீட்டை? சும்மா இல்ல இல்ல, வீட்டுல பாத்து கொண்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்ப சும்மா அந்த பாட்டு வந்து ஞாபகம் வந்துச்சு. இல்ல சில வேலையை பாட்டு அந்த விடியல் எழுந்தேக்கே ஒரு மைண்டுக்கு வந்துடும் இல்ல சில வேலையில. அப்ப யா அப்படி வந்துச்சு, ஓகே கேட்டு பாப்போம். இல்ல வீட்டுல நிக்கிறேன், உங்களை வீழ்ச்சியோட தான் போக போகுது. நான்
7: மாலை வேலையில வேலை
8: இல்ல, இன்னைக்கு ஆஃப். இன்னைக்கு இன்னைக்கு வேற அலுவல் ஒன்று இருக்குதான், அப்ப அதாலும் ஆஃப் இன்னைக்கு. அப்ப இப்போதைக்கு வீட்டதான் பின்னிருந்தா வெளியில போறது. அப்படி
7: நன்றி, நன்றி தாரணி. நேர்களே, இப்பொழுது கனடாவை ஒரு தனது மாநிலமாக அறிவித்த அமெரிக்கா கார்மோஸ் ஜலசந்தி பகுதியை அமெரிக்காவின் புதிய மாகாணமாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதற்கான வரைபடத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரிட்டு வருகின்ற வேளையில் போரின் முக்கிய கட்டமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய கடல்வழி தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. கப்பல்கள் செல்ல முடியாத நிலையை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. போர்ப்பதத்தின் தொடர் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்றும் அதை தங்கள் நாட்டின் புதிய மாகாணமாக அறிவிக்க உள்ளதாகவும் டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். ஈரானை முழுமையாக தோற்கடித்த பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் இப்போது மீண்டும் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி அமெரிக்காவின் புதிய மாகாணம் என்று அதிகாரப்பூர்வமாக டிரம்ப் அறிவித்திருப்பது இப்போது தனது பதிவில் அதற்குரிய படத்தில் வட்டமிட்டு அடையாளப்படுத்தி காட்டியிருப்பது ஒரு மற்றொரு குழப்பத்தை, பூகோள அரசியல் குழப்பத்தை உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.

அது கோகுலம் அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் உன்னிமேனு மற்றும் பி சுசீலா ஆகியோரது குரல்களில் தாரணி விருப்பத்தில் இந்த வேளையில் ஒழித்தோ இந்த நேரம் சரியாக 9:23 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது.

0: விழா தமிழ் எச்டியின் விடியல். வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: ஒளித்தோய்ந்த கோகுளம் திரைப்பட பாடல், பழனி பாரதி. பழனி பாரதி வரிகளை எழுத சிப்பியின் இசையில் ஒரு அருமையான ராகத்திலே இந்த வேளையில் ஒளித்தோந்தியது. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைக்க இருக்கிறோம். வணக்கம்.
3: என்னை காலு. வணக்கம் வாசன், நான் பிரேமா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
2: ஓ, நலம் பிரேமா, நன்றி. நீங்கள் நலமா?
3: நான் ரொம்ப நலம், நன்றி உங்களுக்கு.
2: என்ன பாடல்?
3: எனக்கு தாயை காத்த தண்ணில காவேரி கரையிருக்கு கரை மேலே பூருக்கு அந்த பாட்டு வேணும்.
2: தொடர்ந்து படிங்க.
3: அது போல
2: அது நல்ல ஒரு கேள்வி பதிலான போல, ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்றது போல இருக்கும். என்ன அந்த பாடல்? தானே கேள்வி கேட்டு தானே பதில் சொல்லி, அந்த காலத்துல அப்படித்தான் பாடல்கள்.
3: நன்றி உங்களுக்கு.
2: இந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
3: சரி, வணக்கம்.

0: அந்த பாடல் தாய் காத்த தனியன் திரைப்படத்தில் சார் ஹேசி ராகத்தை கே வி மகாதேவன் எப்படி பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு உரையாடல், அந்த காலத்தில் பாடல்கள் பல காதலர் காதலிகளிடையே ஒரு உரையாடல் போல, கேள்வி பதில்கள் போல அமைந்திருக்கும். இது ஒரு செய்தியை இருவரும் பரிமாறிக்கொள்ளுகின்ற அந்த லாவகத்திலேயே அவர்களுக்குள் காதல் பூ பூத்து மலர்ந்து காய் காய்க்க தொடங்கிவிடும். அப்படி ஒரு அருமையான பாடல் தாயை காத்த தனியன் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்பி சுசீலா குரல்களில் பாடல் பிரேமா விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 9:29. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழா தமிழா காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள் 10:00 to 12:00 வரை 10:10 நிகழ்ச்சியிலும் இணைந்து
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் எச்டியின் விடியல்.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
7: Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
6: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் மாசன், நான் மதன் கதைக்கிறேன். நலமா இருக்கிறீங்க?
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி? நலம்.
1: இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை செழுமை நிறைந்த செவ்வாய் இனிய காலை வணக்கங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டுமா.
0: உங்களுக்கும் உரித்தாகட்டும், நன்றி. என்ன பாடலோட வந்தீங்கள் மதன்?
1: இந்திரன் சந்திரல் தான் பாட்டுக்கு போம் முத்தம்.
0: சரி, அந்த பாடல் ஒழிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி நன்றி மாசன், நன்றி வணக்கம்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன். காலை வணக்கம் சாரா.
0: ஓ, காலை வணக்கம் சாரா. சொல்லுங்க, என்ன பாடல் சாரா?
1: எனக்கு அந்த மீனம்மா பாட்டு, அதிகாலையிலும் வந்து வேலையிலும் அந்த பாட்டை போடுங்க.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி.

0: 416-897-0919. கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: நிகழ்ச்சியில் நேர்களை இணைக்க நேரம். வணக்கம்.
2: காலை வணக்கம். சந்தோஷங்கர் பேசுறேன்.
1: ஓ நலம் ரவிசங்கர், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
2: நலம் நலம் நலம்
1: இருக்கேன். நலம் நலம் நலம் வந்துட்டு பல தடவை சொல்லணும் என்ன?
2: ஆமா. காத்திருந்த கண்கள் படத்துல துள்ளி திரிந்த பெண் ஒன்று உயிர் கொண்டுடேன் என்று கேட்போம். ராமூர்த்தி இசை கேட்போம்.
1: அந்த பாடலுக்கும் நன்றி.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: பாடல் வந்து மின்னலை மடத்துல இருந்து வசீகரா என் நெஞ்சினுக்கு
1: என்ன காலையில
3: அப்படிதான் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பொத்து பொத்து விழும்போதான் தெரியும் என்ன பண்ணு.
1: நன்றி ரமேஷ்.
3: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் மீரா பேசுறேன்.
1: மீரா சொல்லுங்கள்.
4: எனக்கு ஆனந்த ஜோதி படத்துல இருந்து நினைக்க தெரிந்த மனமே அந்த பாட்டு வேணும்.
1: நிச்சயமா. இந்த காரணம் அந்த பாடல் கேட்க,
4: இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்க வந்து லவ் பண்ணும் போது இந்த பாட்டு தான் எதிர்மறை பாட்டு மாதிரி எழுதி எழுதி மாத்திக்கிட்டாங்க லெட்டர். அது இல்லாம நீங்களும் சொன்னீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி, அதனால எனக்கு அவங்களுக்கு அந்த பாட்டியை கொடுக்கலாம் சொல்லிட்டு கேட்டேன்.
1: ஒலிக்கும் அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி மீரா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம் வாசன். கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் நலமா?
5: ஓ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க சொன்ன சரி, நேற்றியா நிகழ்ச்சி தான் இன்னும் தலைக்கல அப்படியே நிக்குது. அவ்வளவு தகவல் நீங்க அதெல்லாத்தையும் யோசிச்சு வச்சுக்கொண்டு எனக்கு மீனாண்ட அம்மா அப்பாவுக்கு இனிய வெட்டிங் அனிவர்சரி சொல்லிக்கொண்டு என்னுடைய ஒரு மெச்சால் ஒரு ஆளுக்கு நேற்று பிறந்த நாள் வந்து விஷ் பண்ண மாதிரி கோதையண்டு அவருக்கும் வாழ்த்திக்கொண்டு இந்த பிறந்தநாள் கொண்டாட திருமணம் கொண்டாட கொடுக்கலாம் முடிவான் வாழ்த்திக்கொண்டு இந்த பாட்டுக்கு உலகம் சுற்றும் வாலிபன்ல பச்சைக்கிளி முத்துச்சரம் இல்லை பச்சைக்கிளி முத்துச்சரம் எல்லாம் சமருக்கு எல்லாம் வெளியில திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டு நீங்க நேற்று உலகம் சுற்றும் வாலிபன் வெடிக்காத கேட்க எனக்கு அந்த படம் வரைக்கும் நான்
1: பாட்டு உலகம் சுற்றும்
5: வாலிவன்
1: சர்ச்சைக்கு மத்தியில் எடுத்த படம். ஆனா அந்த நேரம் பெரிய எழுச்சி அந்த படம் வந்த
5: பெரிய எழுச்சி.
1: காட்சி அமைப்பு பிரம்மாண்டம், இசையமைப்பு அத்தனையும் பிரம்மாண்டமா இருந்துச்சு.
5: அணுகுண்டா
1: கொண்டு ஓடி திரிகிறது, இங்க வெடிக்க போதுன்ற த்ரில்லிங். பெரிய அணுகுண்டு கண்டுபிடிச்ச அந்த ஆவணங்களை தான் கொண்டு திரிவர வேற என்ன, அதைத்தான் கண்டுபிடிக்க ஓடி திரிகிறார். சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி?
6: பாட்டு
1: மனோ பாடிய பாடல்.

0: நன்றி. அந்த பாடலொலிக்கும் கேட்டு மகளுங்கள் நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார், வணக்கம். ஓ நலம் காசி, நன்றி. நீங்கள் எப்படி?
1: நன்றி. எல்லோரும் நிலவரை வாழ்த்திக்கொண்டு நாள் கொண்டாட வேலை உள்ளவர்களுக்கு நல்வாடுகளை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்கும் பாடல் அந்த படம் தெரியல, ஏசா சாடிய பாடல். எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் உண்டு வாழ்க்கையின் தொடங்குது.
0: எல்லாருக்கும் நிச்சயம் நல்ல காலம் வரும் காசி.
1: எல்லாருக்கும் நிச்சயமா நிச்சயமா மன நம்பிக்கை எல்லாமே சும்மா இல்ல, ஒரே மாதிரி கூட இல்ல. தனி என்ன
0: நேரமும் வரும்,
1: நேரம் நிச்சயமா வரும். முயற்சி என்று சொல்ற ஒரு பக்கம் போக அது ஏதோ ஒரு வளத்துல ஒரு கஷ்டங்கள் வரைக்கும் நாங்கள் கூட யோசிக்கிறது. அது நான் நினைக்கிறது எனக்கு நன்மை என்றுதான் யோசிப்பேன். நான் அதை
0: சில வேளை அந்த வேலை இதுக்காக இப்படி யோசிச்சோம் அப்படின்னு
1: அப்படி சிம்பிளா போயிடுமே என்ன
0: அது சரியாச்சு. நீங்க இதுக்காக இப்படி போட்டு மண்டையை குழப்பினோம் என்ன தோன்றும் சில வேளைகள்ல. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
2: உல்லாசம் படத்துல யாரோ யாரோ யாரோடு யாரோ எவர் நெஞ்சினைத்தான் யாரோன்ற பாடல். நேற்று நான் உங்களோட நிகழ்ச்சி கேட்டேன், நல்ல அழகா அந்த இந்த பாட்டு மதன் கார்க்கின்ற காதலின் எல்லா சொல்லுகளையும் போட்டு அந்த பாட்டு. ஆனா அந்த முதல் பந்தியோட விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா அங்கால அந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த எல்லா தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றதை நீங்கள் அழகா விவரிச்சது நல்லா இருந்தது. அதுல ஒன்று நீங்கள் அந்த அதை நீங்கள் சொல்ல தொடங்கினீங்கள், அதை சொல்லி முடிக்கல. அந்த பிளாட்டோவின் மகன் என்றது வந்து அந்த அந்த கல்வி பரம்பரை அரிஸ்டோட்டில் அதுக்கு முதலாவது அந்த பேரை மறந்துவார். அந்த அந்த கல்வி பரம்பரையில அவற்ற மகன் என்ற அந்த அந்த தத்துவவியல் மேற்கத்திய தத்துவவியல் பரம்பரை நல்ல நல்ல அழகா சொல்லி இருந்தீர்கள். நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு சுதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம் எப்படி, நலமா இருக்குங்களா?
0: நலம், நீங்கள் எப்படி?
3: நான் நலமா உச்சாரமா உங்களோட நீச்சல் கேட்டுக்கேன் சார். ஒரு வயது மாநில பாடல போட்டுங்க உங்களுக்கு
0: சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
3: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: சந்திப்போம். நேரம் 9:52 நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: அத்தி மேல் சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன்.
3: ரவிசங்கர் விரும்பி கேட்ட பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரல்.

0: 1962 வெளிவந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் தீர சங்கராபரணம் என்ற ஒரு ராகத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்கள் கண்ணதாசன் வரிகளில் அந்த பாடல் ரவிசங்கர் விருப்பத்தில் ஒளித்தொய்ந்த நேரம் 9:58. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன்
1: இணைந்திருக்கின்ற ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: மணத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ். பலாலியில் இடம்பெற்ற காணி விடுவிப்பு போராட்டத்தில் இடையூறு விளைவித்ததாக கூறி மேலணை பிரதேச சபை உறுப்பினர் அனுசுயா ஜெயகாந்தன், ஜனநாயக கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர்களுக்கு பலாலி காவல்துறையினரும் உதவி காவல்துறை அத்தியட்சகரும் இணைந்தே மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து கொண்டனர். விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத சட்டவிரோதமான மற்றும் தரமற்ற மிருக வைத்திய மருந்து கையிருப்பு ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் திங்களன்று வாஷிங்டனில் நடந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அமெரிக்காவின் கடுமையான புதிய வரி விதிப்புகளை தவிர்ப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை நோக்கிய பயணிகள் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முக்கிய கனிமங்களுக்கான உள்நாட்டு அணுகலை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க உள்துறை அமைச்சகம் வடக்கு மரியானா தீவுகளை சுற்றியுள்ள சுமார் 67 மில்லியன் ஏக்கர் கடற்பரப்பை உள்ளடக்கிய ஆழ்கடல் சுரங்க குத்தகை விற்பனைக்கு முன்மொழிந்துள்ளது.
0: மணத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு?
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை
1: 10க்கு 10.
4: அது ரமேஷ் விருப்பத்தில் மின்னலை திரைப்படத்திலிருந்து மும்பே ஜேசன்.

0: listening to CMR Tamil HD.
1: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
3: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
4: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
6: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
3: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: பத்துக்கு பத்து, பத்துக்கு பத்து.
4: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
8: ஆமாம் நேர்களே, 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். நீங்கள் 10 பாடல்களையும் பதிவு செய்து எழுதி வைத்து பாடல்களை நினைவூட்டி நீங்கள் வாக்களிக்க தயாராகுங்கள். இப்பொழுது உங்களது அந்த என்ன பாடல், அந்த 10 பாடல் என்ற ஆர்வத்துக்கு ஆன பதில் இதுதான். முதலாவது பாடல் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே என்ற பிரபலமான பாடல். மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே, கிழக்கு சீமையிலே திரைப்படம். இரண்டாவது தாவணி கனவுகள் திரைப்படத்தில் வானம் நிறம் மாறும் இளமாலை சுபவேளை. வானம் நிறம் மாறும் இளமாலை சுபவேளை, தாவணி கனவுகள் திரைப்படத்தில். பொதுவாக ஒரு நாயகன் உருவாகிறான் என்ற பாடல்தான் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். இது கொஞ்சம் குறைவாக நீங்கள் கேட்ட பாடல். மூன்றாவது அது அடிக்கடி கேட்ட பாடல்தான். எங்கள் ஊர் ராசாத்தி திரைப்படத்தில் பொன்மானை தேடி நானும் பூவேடு வந்தேன். இலக்கண் 4 நிலவு சுடுவதில்லை திரைப்படத்திலிருந்து. கொஞ்சம் மெலேடி அந்த பாடல்களை விரும்பும் நேர்களுக்காக 4 மென்மெனம் இனி பாடும் மோகனம் நிலவு சுடுவதில்லை. முன்பும் ஒரு முறை இந்த பாடல் பற்றி நாங்கள் அலசி எங்களது நிகழ்ச்சிகளில் கொண்டு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நிலவு சுடுவதில்லை திரைப்படத்தில் 4 மென்மெனம் இனி பாடும் மோகனம். இலக்கம் 5 இந்திரா திரைப்படத்தில் ஓட்டக்கார மாரிமுத்து ஓட்டவாயு மாரிமுத்து என்ற பாடல். இலக்கம் 6 மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் சங்க தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசைக்குயிலே. மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் சங்க தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசைக்குயிலே. இலக்கம் 7 இடம்பெறுகின்ற பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தில் பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுதே. கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுதே. இலக்கம் 8 வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் சோலை பூவில் மாலை தின்றல் பாடும் நேரம். அதுவும் ஒரு பிரபலமான, நீங்கள் அடிக்கடி கேட்ட ஒரு ஜனரஞ்சக பாடல். சோலை பூவில் மாலை தின்றல் பாடும் நேரம். இலக்கம் 9 பிள்ளை நிலா திரைப்படத்தில் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் நீந்தும் வெண்ணிலா என்ற பாடல். இலக்கம் 10 வீர பாண்டியன் திரைப்படத்தில் சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுக்க என்ற பாடல். இது நீங்கள் மிக அரிதென்று சொல்லலாம் கேட்டது. வீர பாண்டியன் திரைப்படத்தில் சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுக்க என்ற பாடல் 10வது இடத்தில் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நீங்கள் இந்த பாடல்களுக்கு ஏதாவது ஒற்றுமை நீங்கள் கண்டுபிடித்தால் சொல்லுங்கள். அது கடினமானதல்ல, அல்லது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு குழு தரலாம் என்பதல்ல, ஒரு குழு தரலாம். 3 நடிகைகள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள்லாம் இன்றைய பாடல்களை அலங்கரிக்கின்றன. 3 பிரபலமான நடிகைகள். உங்களுக்கு யாராவது ஒருவர் நினைவிருந்தால் அல்லது ஞாபகம் வந்தால், பார்த்த படங்களாக இருந்தால் அதை நீங்கள் சொல்லிக்கொண்டு வாக்களிப்பது ஒரு சும்மா வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாள்னு சொல்லிட்டு போகாமல் ஏதாவது ஒரு கதை சொல்லி வாக்களிப்பது உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். அதற்காக அந்த கேள்வியை விட்டு செல்கின்றேன்.
9: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
10: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
9: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
10: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
11: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
10: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 416-834-2266.
12: Everything okay? No problem. And did you
11: bar closing that? The customer you're trying to reach is not
13: available. Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selutthi kundurukkundeerkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.
8: நீங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நிகழ்ச்சிகளில் 11 மணி வரை நீங்கள் வாக்களிக்கலாம். ஆனால் நேர காலத்துடன் வந்து வாக்களிப்பது எங்களது தரப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே விரைவாக வந்து வாக்களிப்பதற்காக மீண்டும் ஒருமுறை அந்த 10 பாடல்களை தருகின்றோம். முதலாவது பாடல் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே.

0: இரண்டாவது தாவணி கனவுகள் திரைப்படத்தில் வானம் நிறம் மாறும் இளமாலை சுபவேளை. மூன்றாவது எங்கவுர் ராசாத்தி திரைப்படத்தில் பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். இலக்கம் நான்கு நிலவு சுடுவதில்லை திரைப்படத்தில் நாலு மென்மனம் இனி பாடும் மோகனம். இலக்கம் ஐந்து இந்திரா திரைப்படத்தில் ஓட்டக்கார மாரிமுத்து ஓட்ட வாயு மாரிமுத்து. இலக்கம் ஆறு மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசைக்குயிலே. இலக்கம் ஏழு கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தில் பூ வாடை காற்று வந்து ஆடை தீண்டுதே. இலக்கம் எட்டு வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம். இலக்கம் ஒன்பது பிள்ளை நிலா திரைப்படத்தில் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் நீந்தும் பெண்ணிலா. இலக்கம் பத்து வீரபாண்டியன் திரைப்படத்தில் சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுத்த என்ற பாடல் இடம்பெறுகின்றது. ஆகவே நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை அளிக்கலாம். இப்பொழுது காத்திருக்க நேர்களை நாங்கள் உடனடியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
1: எல்லாமே அருமையான பாடல்கள் எனக்கு பிடித்தது. எனக்கு நம்பி காண்ட பாடங்களும் இருக்கும் நினைக்கிறேன். பாடலும் ஆறு ஏழு பத்து வாசன்.
0: ஆறு ஏழு பத்து. நன்றி. ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
2: வணக்கம். காசிநாதன்.
0: காசிநாதன் சொல்லுங்க.
2: எனக்கு இந்த கோபுரங்கள் சாவில படம் தான், அதுல பானுபிரியா நடிக்கிறார் இந்த படம். அதுல பாட்டு கேட்கணும் பண்றதுனா அந்த பாட்டு ஒன்று வந்திருக்கு நல்லது. அதுக்கு முதலாவது படங்கள் மற்ற முதலாவது பாட்டும் மற்றது மனது உறுதி வேண்டும் ஆறாவது பாட்டு
0: சங்கத்தமிழ் கவியே
2: மற்றது பத்தாவது பாட்டுக்கு மட்டும்.
0: காசிநாதன் ஒரு ஒரு அப்பட்டமான ரசிகன், அதில் மாற்றம் இல்லை. மிகச்சிறந்த ரசிகன். சில வேளை கொஞ்சம் ட்ரக் மாறி கதைக்கிறீங்கள் வந்து மற்றபடி நல்ல ரசிகத்தன்மை இருக்கு.
2: அப்படியே கொஞ்சம் ரேடியோவே கேட்டுக்கொண்டிருந்தேன்.
0: நீங்கள் சில வேளை வந்து தேவையில்லாம பொருத்தமில்லாம கதைப்பீங்கள். மற்றபடி உங்கள்ட்ட ரசனை இருக்கு காசிநாதன். நன்றி.
2: படம் பார்த்து
0: என்ன ஆள காணையில
3: நடைபயிற்சி தானே?
0: பாடல் கேட்க வரையில. சரி,
3: பாடல் கேட்க வரையில வாக்களிக்க வந்துட்டு இருந்தானே.
0: எல்லாத்தையும்
3: இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, அந்த ஆறாவது பாட்டு இந்த மைண்ட்ல காலையில இருந்து ஓடிக்கொண்டிருந்தது.
0: பாத்தீங்களே, அது நீங்கள் நீங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கத்தான் எனக்கு அதை கிளிக் பண்ணிட்டு இப்பதான் நான் அதை தெரிவு செய்தேன். நிகழ்ச்சி நடந்து கொண்டு கேட்கதான் தெரிவு செய்தேன் அந்த பாட்டை.
3: ஒரு கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த பாட்டு மேல வந்து கொண்டிருக்கும்.
0: தெளிப்பாதிய அந்த சக்தி இருக்கு. நீங்கள் பாட்டு கேட்கறதானே ஓடி ஓடி வந்து முதல் முதலே. நிகழ்ச்சி அஞ்சு மணிக்குன்னா நீங்க நாலு மணிக்கே இணைவியல். காலையில ஒன்பது மணியில எட்டு மணிக்கே இணைஞ்சிருப்பீங்க. அந்த அளவு
3: சமர் மட்டும் கொஞ்சம் வாக்கிங் இந்த நேரம் தான் நாங்கள் உடம்ப தேத்திக் கொள்றோம்.
0: அதை நான் காற்றலையில சொல்லணும் என்றா வெளிப்படையா பல நேர்கள் யோசிப்பினும் என்ன குகதாசுக்கு தான் அடிக்கடி முதல் பாட்டு கொடுக்குறாரு. உங்களுடைய அந்த முயற்சி நீங்கள் காத்திருப்பது அதற்காகத்தான் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுவது.
3: மாறி கொடுக்கத்தானே வேணும்.
0: உண்மைதான். என்ன
3: ஆறாவது பார்த்தா முதலாவது ஆறு ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு பத்து.
0: நன்றி, மிக்க நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் தாரணி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் தாரணி. இன்றைக்கு சொன்ன மாதிரி அப்படியே வானொலியோடய இருக்கிறீர்கள். வேலை வெட்டி எல்லாம்
4: விட்டுட்டு? வேலை வெட்டி விட்டுட்டு இல்லை, சமைச்சு கொண்டு.
0: எங்கள்கிட்ட ஒரு நேர் வார தாரணி, தண்ட ஃப்ரிட்ஜில் ரேடியோ கேட்கலாம். ஓ ஃப்ரிட்ஜில் ஏதோ பிள்ளைகள் ஹைடெக் ஏதோ செய்து கொடுத்துருக்கணும்.
4: மொரின்
0: சொல்லுவா தான் வேலையால வந்துருன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ற முதல் ரேடியோ ஓப்பன் பண்ணிடுறேன். கிச்சனுக்கு அஞ்சாறு மணித்தியால நிப்பவன் ரேடியோ பண்ணிக்கொண்டே இருக்குவான். எனக்கு மொரின் அண்டு அவ பின்னே இருந்தான் வருவா காலையில வேலை
4: அன்னைக்கு. நானும் இங்கே வந்து இதுல போட்டுட்டா அது போய்கொண்டிருக்கும் தான். பட் ஆனா இன்னும் போடையில நான் காலை காம்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு
0: பொன்மானை
4: தேடியாத ராதிகா, மற்றது வேற இன்னொரு ரெண்டு மூணு பாட்டு ராதிகாட பாட்டு இருக்குதா, அப்ப அதை ராதிகாண்டு பேஸ் பண்ணிட்டேன். மற்ற சுவாசினியோட பாட்டு இருக்கிறவரையா சுவாசினி என்னன்னு தெரியும். தம்பியாடே இதை எனக்கு தெரியல, பட் நீங்க முதல்ல ஒரு நேர் சொன்னபடியா நீங்க ஓமெண்ட் சொன்னீங்கன்னா நான்
0: பயிர்க்கிறேன்.
4: பாட்டு எனக்கு வந்து 3-6
0: அம்பியாட வெள்ளை ரோஜா திரைப்படம் அம்பியாட.
4: அப்பத்த 3-6 7-8 1-9-10
0: நன்றி
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் பாத்துறேன், கமல் பேசுறேன்.
0: கமல், நாங்கள் இப்ப கமலை தேட ரெடி.
5: கட்டாயம் பாட்டுக்கு வாக்களிக்கணும்
0: நினைக்கிறேன்.
5: அந்த சங்க தமிழ் கவியை நான் சிஎம்ஆர்ல அடிக்கடி கேட்கிற பாடல் இருந்தது. பண்பானை தேடியும் நல்ல பாடல், பழைய பாடல். நன்றி, சந்தோஷம் உங்களோட கழிச்சதுக்கு. கண்டிப்பா
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம்.
6: வணக்கம் ரசிகன்.
0: ரசிகன் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ராதிகா சுவாசினி அம்பியா கொண்டு வந்துருக்கீங்க. ராதிகாண்ட நடிப்பை அந்த அந்த பண்பட்ட நடிப்புன்னு சொல்றதுதான் இது பாரதிராஜன் இதுல. இது இப்ப இந்த என்ன இப்ப ஒரு படம் வந்து நல்ல பேர்
0: என்ன
6: தாய் தாய் கிழவியில பார்க்கணும். அத சுவாசினின் நடிப்ப சிந்து பைரவியில பார்க்கணும். அப்படி சில படங்கள் அருமையா இருக்கும். ஆமா, தொடக்கத்துல சுவாசினி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வந்தா நடிப்புல, ஆனா பிறகு பிறகு நல்ல படம் போட்டு நல்லா
0: நடிச்சவன் நடிப்புல. கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்கணும்ன்ற ஒரு ஒரு டென்ஷன் இல்ல அப்படி நடிப்பை காட்டினா பிற்காலத்துல இயல்புக்கு வந்து.
6: ஆமா ஆமா, அப்படி சொல்லலாம். எனக்கு முதலாவது வந்து 7வது
0: தெரிந்தானே ரசிகன். சுவாசினி சாருஹாசனின் மகள், கமல்ஹாசனின் பிராமகள் எல்லாம் தெரிந்தானே உங்களுக்கு?
6: ஆமா ஆமா. யா யா யா, உண்டி கமல் கமல் என்று சொல்லுவா, இப்ப சித்தப்பாடு சொல்றா உண்டி கமல் கமல் தான் சொல்லுவா. பிறகு இப்ப காலம் போய் சித்தப்பாடு
0: சொல்றா.
6: எனக்கு முதலாவது பூவாடை காட்டு, 7வது முதலாவது, மற்றது 6வது.
0: நன்றி ரசிகன். நன்றி. இருக்கிறீங்களே என்ன ரசிகன். நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
7: வணக்கம்
0: இதேன். வணக்கம்.
7: எல்லாம் நல்ல பாடல்கள் ரசிகன் சொல்லிச்சு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்
0: பாருங்கள்.
8: 3-4
0: அடுத்து மதியின் விருப்பப்பாடு, ஐ லவ் யூ சார், இதுதான் திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து மெனோ மற்றும் சுசீலா குரல்களில் ஒரு அருமையான பாடல்.

0: சர் ஐ லவ் யூ, அதுதான் திரைப்படம். மதி விருப்பத்தில் மனு சுசிலா குரல்களில் அந்த பாடல். அருமையான ஒரு தத்துவ பாடல். ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 10:29.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10 க்கு 10.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் கொண்டு வந்த பத்து பாடல்களை மீண்டும் ஒருமுறை தந்து விடுகின்றோம். நேர்களே, கிழக்கு சீமையிலே மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே, இரண்டாவது தாவணி கனவுகள் வானம் நிறம் மாறும் இளமாலை சுப வேளை, இலக்கம் மூன்று எங்கூர் ராசாத்தி தருகின்ற பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன், இலக்கம் நான்கு நிரவு சுடுவதில்லை திரைப்படத்தில் நாலு மென்மெனம் இனி பாடும் மோகனம், இலக்கம் ஐந்து இந்திரா திரைப்படத்தில் இருந்தொழிக்கின்ற ஓட்டக்கார மாறிமுத்து ஓட்ட வாயு மாறிமுத்து, இலக்கம் ஆறு மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் சங்க தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசைக்குயிலே, இலக்கம் ஏழு கோபுரங்கள் சாய்வதில்லை தருகின்ற பூ வாடை காற்று வந்த ஆடை தீண்டுதே, இலக்கம் எட்டு வெள்ளை ரோஜாவிலிருந்து சோலை பூவில் மாலை தின்றல் பாடும் நேரம், பிள்ளை நிலா திரைப்படத்திலிருந்து ராஜா மகள் ரோஜா மகன் வானில் நீந்தும் வெண்ணிலா, இலக்கம் பத்து வீரபாண்டியன் திரைப்படத்தில் சிட்டுக்குருவி தொட்டு தலைவி. இப்பொழுது வாக்களிக்கும் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் சுதன். சங்க தமிழ் கவியே என்ன மண்டைகளை இறையிட்டது, அது முதலாவது. என்னண்டா நான் இன்னும் நித்திரைக்கு போயிடல, 18 மணித்தியாலம், அதால எனக்கு கொஞ்சம் அந்த கன்சன்ட்ரேஷன் குறைவா இருக்குது. அந்த முதல் மூன்று பாட்டில நான் நினைக்கிறேன் 3-2-1 நினைக்கிறேன், அதோட சேர்த்து இது நீங்கள் எந்த காதலிய கைய விட்டுட்டீங்க லக்ஷ்மி, நீங்கள் நடிகைகள் நல்ல நடிகைகள் என்று அம்பிகா ராதிகா சுவாசினிய கொண்டிருக்கல
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். காசி சொல்லுங்கள்.
2: ஓ மேம், எல்லாம் நல்ல பாடல எனக்கு 2, 3, 4, 5, 6
0: 10
2: அப்படி எல்லாத்தையும் நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் வாசன், பவான் கேக்குறேன்.
0: பவான் சொல்லுங்கள். நலம், நீங்கள எப்படி?
3: எல்லாம் நல்ல பாட்டு. இந்த மூன்று பேரையும் இந்த பிறந்த நாள் இந்த மாதம்,
0: அதுதான் காரணம்.
3: அதான் கொண்டிருக்கிறீங்க இந்த பாடலாம்.
0: அது இந்த மாதம் என்று இந்த வேரம் தான் மூன்று பேரையும். அதை நான் சொல்றேன், நான் சும்மா கொண்டு வரது சில பேர் பிள்ளையா வளர்க்கறது நல்ல நடிகை கொண்டு வரதுன்னா அப்படி இல்லை.
3: அன்றைக்கு சனிக்கெல்லாம் எப்படி காய்ச்சிங்க?
0: அதுதான்
3: எனக்கு வந்து 1, 3, 4, 5, 6
0: 1, 3, 4, 5
3: என்ன போடும்.
0: நன்றி நன்றி பவான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னுக்கான மலையாள பாடல்கள் எனக்கு வந்து 3, 2, 6, 7, 8, 10
0: நன்றி நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
4: நன்றி நன்றி நன்றி.
0: நேரம் இப்பொழுது 10:34. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: இந்தியா தமிழ் எச்டியின் விடியல் 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10
3: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் மதன், காசிநாதன், குகதாசன், தாரணி, கமல், ரசிகன், இந்தியன், சிவலிங்கம், சுதன், காசி, பவான் மற்றும் கண்ணன் ஆகியோர் வாக்களித்திருந்தார்கள். நீங்களும் 11 மணிக்கு முன்னர் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அழையுங்கள். பழமையான தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக சென்றும் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். பல்வேறு விதமான கடல் கடந்த நாடுகளிலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்ற நேர்களுக்காக ஃபேஸ்புக் தளங்களில் பதிவிடுவோம். இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இன்னும் பல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற நேர்களுக்காக இந்த ஃபேஸ்புக் தளத்தினூடாக எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியை நாங்கள் வளமையாக வழங்குவது வளமை. அவ்வாறான நேர்களுக்காக, அவர்கள் இணைந்து கொள்வது வளமை என்பதனால், அவ்வாறான நேர்களுக்காக ஃபேஸ்புக் தளங்களிலும் இந்த பாடல்கள் இப்போது பதிவிடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கண்ணன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார், உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலிருந்து. உலகம் சுற்றும் வாலிபன் அந்த திரைப்படத்திலிருந்து இப்பொழுது பாடல் பச்சை கிளி முத்துச்சரம். கோடை காலத்துக்காக கேட்டார். பச்சை கிளிகள் பறவைகள் எல்லாம் பறந்து திரியுது, அதுக்காக இந்த பாடலை கேட்க வேண்டும் என்ற ஒரு உந்தல் அவருக்கு வந்தது. அவரது விருப்பம்

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: நேர்களே, 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்களை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டிக் கொண்டு நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைக்க இருக்கின்றோம். கிழக்கு சீமையிலே தருகின்ற மானூட்டு மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே, 2 தாவணி கனவுகள் தரும் வானம் நிறம் மாறும் இளமாலை சுபவேளை, 3 எங்கூர் ராசாத்தி தருகின்ற பொன்மானை தேடி நானும் பூ ஓடு வந்தேன், இலக்கம் 4 நிலவு சுடுவதில்லை, 4 மென்மெனமினி பாடும் மோகனம், இலக்கம் 5 இந்திரா ஓட்டக்காரி மாரிமுத்து ஓட்டவாயு மாரிமுத்து, இலக்கம் 6 மனதில் உறுதி வேண்டும் தருகின்ற சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசைக்குயிலே, இலக்கம் 7 கோபுரங்கள் சாய்வதில்லை பூ வாடை காற்று வந்து ஆடை தீண்டுதே, இலக்கம் 8 வெள்ளை ரோஜா தருகின்ற சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், இலக்கம் 9 பிள்ளை நிலாவிலிருந்து ரோஜா மகள் ராஜா மகள், இலக்கம் 10 வீரபாண்டியன் சிட்டுக்குருவி தொட்டு தலைவி. இந்த பாடல்கள்லாம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: இனிய
2: வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்கள்.
3: முதலாவது பாடல், மானோதோ மந்தையிலே மாங்குட்டி பெத்தமையிலே, முதலாவது 5, 4, 6, 2, 7, 8.
2: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்தமைக்கு குயின்ஸ்டன்
3: நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். நிர்மலா பேசுறேன்,
2: சென்னை. நிர்மலா இருந்து சொல்லுங்கள். நிர்மலா, எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல நலம், நல்ல நலம், நன்றி. இப்ப என்ன உங்களுக்கு, இரவு பொழுதா காலை பொழுதா? இரவு பொழுது என்ன?
4: இல்ல இல்ல, இரவு இரவு மணி 8:30 ஆகுது.
2: ஓ, நல்ல.
4: ஆமா, இன்னைக்கு 10க்கு 10 என்னோட தீர்வு வந்து 7, 8, 9, 1.
2: 7, 8, 9, 2.
4: ஆமா, இல்ல ஒரே ஒரு கேள்வி, நீங்க தரவரிசை பத்துன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து எப்படி பண்ணுவீங்க? நீங்களே மேனுவலா பண்ணுவீங்களா? நான் ரொம்ப நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், எப்படி வந்து இந்த ஏன்னா நாங்கள
2: ஒழுங்கு இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில தான் செய்வோம்.

0: வரைவு சார்ட் போட்டு
1: இல்ல புரியுது புரியுது. ஓகே ஓகே, நான் எப்பவுமே யோசிப்பேன் எப்படி எப்படி பண்றாங்க தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க சொல்லுமே நீங்க வந்து ரேட்டிங் கொடுக்குறீங்களே உடனே கொடுக்குறீங்களே, அதனால கேட்கணும்னு நினைச்சிட்டு.
0: இல்லை அதான் நாங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு நேரகாலத்தோட வந்து வாக்களிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு எங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் குறையும், இல்லாட்டி கொஞ்சம் ரஷ் அப் பண்ணி செய்ய வரும். சரி
1: சரி சரி, நன்றி நன்றி, விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி
0: நன்றி நன்றி. நிர்மலா நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மதி.
0: மதி சொல்லுங்கள்.
1: எனக்கு 631
0: 631 5 8 10. மதி என்ன முதலும் வந்து இணைஞ்சு தோடி நீங்கள் இது பாடல்கள் சந்தேகம் வந்து
2: நன்றி
0: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: காலை வணக்கம் பாசன். நிர்மலா.
0: ஓ டொரண்டோ நிர்மலா, சென்னை நிர்மலா போய் முடிய டொரண்டோ
3: நிர்மலா.
0: நலம் நீங்க நலமா?
3: நலமா
0: இருக்கிறோம்.
3: என்ன காலையில நடக்க போயெல்லாம் செய்து வந்தாச்சு.
0: சரி சரியா.
3: எனக்கு வந்து பாடல் 6 3 1 8 9 10.
0: சரி, இன்னொரு மாதம் நடக்கலாம் என்ன?
3: ஓமோ மாதம்
0: நடக்க முடியா?
3: ஓ நல்ல வெதர் இருக்கீங்கள, நடக்க முடியாது.
0: நன்றி நன்றி நிர்மலா நிகழ்ச்சியில் இருந்து.
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாஷன், நான் பிரேமா பேசுறேன்.
0: பிரேமா வாருங்க. வணக்கம்.
4: ஓகே, 3 4 6
0: 3 4 6
4: 8 1 5 2 9 10 எல்லாத்துக்குமே போட்டு விட்டேன்.
0: நன்றி நிகழ்ச்சி. ஆமாம், நேரம் 10:48.

0: தமிழா தமிழ் எச்டியின் விடியல். அடுத்த நிகழ்ச்சியில் சுதன் ஒரு பாடல் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இசைஞானி இளையராஜா பவதாரணி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஒழிப்பதற்கு முன்னர் நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன்.
0: ஓ சத்யா, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீ?
1: இருக்கிறேன். காலம் கொஞ்சம் நீங்க அந்த பாட்டு நான் கேட்கல, காலம் கொஞ்சம் பிஸியா போயிட்டு கேட்க வரைக்க போன் கால் வந்துட்டு, அப்ப அதுல சேர்ந்து நான் நீங்க முகநூல்ல போட்ட அப்புறம்தான் அதை பார்த்து எடுத்தேன். எடுத்துட்டு நான் இவ்வளவு நேரம் லைன்ல நிக்கிறேன்னு பார்த்தா இப்பதான் தெரிஞ்சது நான் போன் பண்ணவே அதான் கண்டு ஓடி. ஓகேயா, நல்ல பாட்டுகள், எனக்கு பிடிச்ச எல்லா பாட்டுகளும். எனக்கு 1, 3, 10, 8, 6, 9, 7, 5, 2.
0: இந்த பாடல்களுக்குள்ள ஒரு ஒட்டுமை கேட்டம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு?
1: நான் நினைக்கிறேன் அந்த நடிகை மேரே வச்சு.
0: ஓ, மூன்று நடிகைகளை வச்சுதான் கொண்டு வந்து?
1: மூன்று நடிகைகளை வச்சு நடித்த நல்ல நல்ல பாட்டுகள், நல்ல படங்கள் எல்லாம் கொண்டாந்துருக்கிறீங்க.
0: அவர்கள் இந்த இந்த வாரம் பிறந்த தினத்தை கொண்டாடுற ஒரு முக்கியமான பிரபலமான மூன்று நடிகர். எனவே இந்த வாரம் பிறந்த தினத்தை கொண்டாடினோம், ஆனால் அதிலும் பிரபலமான மூன்று பேற்ற பாடல்களை கொண்டு
1: மூன்று பேரை தான் அமைஞ்சிருக்கு அப்படியே. மற்றது எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தோகமா இருந்தது. இன்றைக்கு நிர்மலா வந்து அந்த கேள்வியை கேட்டதால எனக்கும் அது தண்டிக்குது.
0: நிர்மலா ஜோசப் விஜய் இந்த வளர்ப்பு தானே இப்ப, அப்ப உரிமைகள் சட்டங்கள் எல்லாம் கேப்ப?
1: எனக்கு நிறைய நாள் இருக்கு உங்களுக்கு கேட்கணும் கேட்கணும்ன்றதுனால எப்படி நீங்க இந்த தரவு டக்கன் எடுக்கிறீங்க என்று சொல்லி. அதுலயும் எனக்கு இப்போ இருக்கேன், இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு மூண்ட தரைச்சு மித்தர் எல்லாத்தையும் போடுவான் சொல்லி, இன்றைக்குல அதுக்கு நீங்க எப்படி ஓட பண்ணுவீங்க? அதுவும் முறை எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு.
0: இல்ல மூண்ட தவிர்த்தண்டு அவையில் நம் இலக்கம் சொல்லிவினம், அந்த மூண்டு இலக்கத்தை விட்டு மிச்சத்துக்கு போடுங்க.
1: ஓ அதான் அதன் சொன்னா மிச்சம் அந்த ஓடரும்படி போடுவீங்களா? அவை அவை சொல்ல மாட்டேன் நான்.

0: பாடல்
1: முதல் மூன்று இடத்துக்குள்ள வந்துடும், கிளவியர் ஒன்று ரெண்டு மூணு போயிடும், இல்லாட்டி
0: ஒன்று
1: ரசிகன் வந்து ஒரு குற்றம் சொல்றவர்டா. சில பேர் வந்து ஒன்றிலிருந்து அஞ்சு வரையும் போடுங்க, முதலாம் பாடல் முதலாம் இடத்துக்கு வந்துடும் இயல்பாய்
0: வந்துடும். அந்த விளக்கம் எல்லாருக்கும் இல்லத்தானே, எனக்கும் அந்த டவுட் இருந்தது. நன்றி.
1: அடிக்கடி அந்த கதை சொல்றவர் செல்வகுமார் வந்து ஒன்றிலிருந்து ஐந்து வரை எழுந்து போயிடுவார். அப்ப வந்து ஒரு பகுதியா கதைக்கிறவர் ரசிகன் செல்வகுமார் ரேஞ்சையை மாத்தி விட்டுருவர், ரேங்கையை மாத்தி விட்டுருவர்.
0: அது சரிதான். இன்னைக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: தங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலுக்கு வாக்களிப்பினம், சிலவள ஒரு நேர் தான் அதுக்கு வாக்களிச்சிருப்பார். ஒரு நேர் வாக்களிச்சிருந்தா அது சிலவள ஆறாவது ஏழாவது இடத்துக்கு போயிடும். இலக்கம் அவர் முதலாவது விருப்ப தெரிவை அதுக்கு வாக்களிச்சிருந்தா
0: கூட
1: இப்ப ஏனைய நேர்கள் அதிகமா
0: விருப்பமான
1: பாடல்களுக்கு வாக்களிச்சிருந்தா வாக்களிக்காட்டி முதலாவது விருப்பத்துக்கு எந்த ஒரு இலக்கம், ஒரு உதாரணமா ஒன்பதாவது இலக்கத்தை எடுப்போம். ஒன்பதாவது இலக்கத்தை யாருமே முதல் விருப்பமாக சொல்லாட்டி அந்த பாடல் பின்னுக்கு
0: போயிடும்.
1: அந்த பாடல் ரெண்டாம் மூன்றாம் விருப்பமாக நேர்கள் தெரிவிச்சிருப்பினும், ஆனால் இலக்கம் முதலாவது விருப்பமாக யாரும் தெரிவிக்காட்டி சில அது பத்தாவது இடத்துக்கு போயிடும் அந்த பாட்டு. முதல் விருப்பத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். வாக்காளர் எண்ணிக்கை கீழே எத்தனை வாக்குகள் கிடைக்குது அவைகளுக்கு
0: மொத்தமாக
1: நீங்கள் கேட்டீங்கண்டா. நீங்கள் சிலவள வாக்களிக்க நீங்கள் உண்மையாக அதை கவுண்ட் பண்ணணும்டா. நீங்கள் வாக்களிக்க அதை நோட் பண்ணி பிடிக்கலாம். எப்படி கவுண்ட் பண்ணுறோம், நான் இப்போ இதில் விளங்கப்படுத்தலாம் முழுவதும்.
0: ஓகே ஓகே.
1: ஒரு சலாகை வரை பண்ணி சொல்லுங்க, அந்த அளவில் நாங்கள் அந்த
0: நிகழ்ந்தாவுகளை
1: செய்வோம்.
0: நன்றி நன்றி. இன்றைக்கு எனக்கு நல்ல பூரணமாக விளங்கிட்டது. நன்றி
1: சார். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்தினீர் வணக்கம்.
2: வணக்கம் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீராம் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
1: நலம் ஸ்ரீராம். நீங்கள் எப்படி? நலமா?
2: நலம் நலம். கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து நாட்களுக்கு மேல வானொலி பக்கமே வரையல.
1: அதெல்லாம் தெரியும்.
2: ஆனா நினைப்பேன் வாசந்த மிஸ்டர் வாசன் அவருடைய நிகழ்ச்சியில தவற விடுகிறேன். ஒரு மேலத்துல ஒரு உறுத்தல் இருந்து ஒன்றிருக்கும் வாரோடு. ஏன்னா அப்படியே இங்கே எங்களை முந்தையில் திருவிழாவும் தொடங்கிட்டது, சில சில வேலை பாடல்களும் அதிகமாக இருக்கிறோம். அளவு வானொலி கேட்க நேரம் நான் போய் விட்டது. ஆனால் உண்டைக்கு எப்படியும் ஒருக்கா கேட்கவே வேணும். வண்டி போட்டு வந்தேன், அதான் காலையிலேயே வந்துட்டேன். நேர்கள் கொஞ்சம் மலைப்படுத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ பாடல் தானே கேட்கறது. இப்போ பத்துக்கு பத்து ஒன்றாக கலந்து கொள்வோம் வேண்டிட்டு. ஒரு நேய தன்னுடைய கேட்கறது வாக்களிப்பு சம்பந்தமான விளக்கத்தை கேட்டிருந்தாது. இந்த இந்த நேருக்கு கொடுக்கிற அதே நேரத்துல எல்லா நேர்களுக்கும் அது புரிதலாகவும் இருக்கு. வாக்களிப்புன்றது வாக்களிப்புன்றது நான் ஒரு பாட்டுக்கு போடுறேன்னு சொன்னா அதே பாட்டுக்கு கலந்து கொள்ற நேர்கள் வாக்களிப்பு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் அது முதல் நிலைக்கு
1: தலைப்பு.
2: கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக தேர்தல் புரியாத மேத்தன் பாட்டுக்குமான
1: ஒரு முறை இருக்குத்தானே, நாங்கள் வாக்களிச்சு அதுக்கு ஒரு வரைவு போடுற மாதிரி. அந்த வரைவு
2: ஜனநாயக தேர்தல் எப்படியாத மாதிரி ஜனவரி அஞ்ச தேர்தல் என்று சொல்ல முடியாது.
1: குறிப்புத்தாள் தயாரிக்கிற ஒரு முறை இருக்கு. குறிப்புத்தாள் தயார் அந்த முறையில தான் நாங்கள் வாக்களிப்பை எடுத்து குறிப்புத்தாள் தயாரிச்சு தான்
2: செய்யலாம். நான் நினைக்கிறேன் இங்க கொண்டு வந்த பாடல் எல்லாம் அந்த ஒரே காலப்பகுதிக்கு, ஒரே காலப்பகுதி தான் அந்த ஒரு ஜெனரேஷன் காலப்பகுதிக்கு வந்த பாட்டுன்னு நினைக்கிறேன்னே.
1: நான் அப்படிதான் அந்த கால
2: அந்த ஒரு ஜெனரேஷன் காலத்துக்குள்ள வந்த பாட்டு அந்த அந்த காலப்பகுதி. அதுல எனக்கு ஐயா எனக்கு ஒன்று மூன்று ஐந்து எட்டு பத்து.
1: ஒன்று மூன்று ஐந்து எட்டு பத்து. நன்றி ஸ்ரீராம் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கும்.
1: ஆமா நீர்கள் அது அந்த கேள்வி எல்லோருக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக மாறி இருக்கிறது. இந்த வேளையில் நாங்கள் சுதன் விரும்பி கேட்ட பாடல் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றார்.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD
1: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயரை இணைத்துக் கொண்டு செய்திகளுக்கு செல்வோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். நான் டான்மிஸ் ஸ்ரீ பேசுறேன்.
1: ஓ டான்மிஸ் ஸ்ரீ, காலை வணக்கம், சொல்லுங்க.
2: நீங்க சுகமா இருக்கீங்களா?
1: ஓ நல்லம், நீங்க எப்படி?
2: சுகமா இருக்கு. எல்லா பாடல்களும் சூப்பர் பாடல்கள். எனக்கு வந்து 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6 எல்லாத்தையும் போடுறேன். சூப்பர் பாடல்.
1: நன்றி, நன்றி.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: மனத்தியாலச் செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News. ரயில்களில் பயணிகளுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான உணவு மற்றும் குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இலங்கை ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் அனுமதியற்ற உணவு மற்றும் பானங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் காஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தீவிர காட்டுத்தீயினால் ஏற்பட்ட பாதிப்புகளை காண ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் கொலம்பிய மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்க நிலையில் லாபம் தேடுபவர்கள் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளிட்ட தீய நோக்கமுடையவர்கள் இச்சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதாக தவறான தகவல் பரவலோர் குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் கடும்போக்கு தலைமை ஒரு பரந்த மற்றும் நீண்டகால பிராந்திய மோதல்களுக்கு தயாராகி வருவதாக அரபு உளவு நிறுவனங்கள் சான்றுகளை கண்டறிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் இன்றைய பாடல்களை நாங்கள் தரவரிசைப்படுத்தி இப்பொழுது ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். நேர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியில் 10ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். அந்த அடுத்த அந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. பாடல் இடம்பெறுவதற்கு முன்னர்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10 க்கு 10.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே பத்தாம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் ஆச்சரியமில்லை. அது பத்தாவது பாடல் தான். இன்றைய நிகழ்ச்சியில் பத்தாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வீரபாண்டியன். வீரபாண்டியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது

0: அது வீரபாண்டியன் திரைப்படம். விஜயகாந்த் மற்றும் ராதிகா நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் மற்றும் கே சித்ரா ஆகியோரது குரல்களில் பாடல் ஒலித்தொய்ந்த நேரம் சரியாக 11:12. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்க நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 9 இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல், அதுவும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, நிகழ்ச்சியில் இலக்கம் 9 இடம்பெற்ற பாடல்தான் இன்றைய நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்திருக்கின்றது. 10 இடத்தை பிடித்த பாடல் இலக்கம் 10 இடம்பெற்ற பாடல் போல 9 இடத்தில் இருக்கக்கூடிய பாடல்தான் இன்றைய நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் பாடல் ஒளிபரப்பாவதற்கு முன்னர் நாங்கள் உங்களை வர்த்தக விளம்பர இடைவேளை கடைத்து
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6476244165 KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு விதமான

இன்றைய முக்கிய நிகழ்வுகளில் கனடா மற்றும் அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. சுங்கவரி குறித்தான விவாதங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. நாளைய தினம் இவ்வாறான இந்த அமெரிக்க மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையிலான சுங்கவரி தொடர்பான மிக முக்கியமான ஒரு தீர்மானம் மிக்க நாளாக நாளைய தினம் மாறியிருக்கின்றது. என்ற வகையில் இன்றைய நாட்கள் வர்த்தகம் சார்ந்த பல்வேறு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் மிக பரபரப்பான நாளாக மாறியிருக்கின்றது. அதேவேளை உக்ரைன் மீது ரஷ்யா தனது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஓமான் மீது தாக்குதலை மேற்கொள்ள இருக்கின்ற அந்த செய்தி வெளிவந்து இப்போது உலகத்தில் இந்த யுத்தம் வேறொரு போக்குக்கு மாற முடியுமா, மாறப்போகின்றதா என்ற ஒரு அச்சமும் உலகத்தில் உள்ள வர்த்தகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பாரிய வர்த்தக போராக இது உருவெடுக்குமா என்ற அச்சம் இப்போது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தின் வெற்றி விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக வெளிவந்திருக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் சூர்யா நடிப்பில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை அது பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த திரைப்படமும் இப்போது பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் ஒன்றாக அண்மை காலங்களில் வெளிவந்த திரைப்படங்களில் சொல்லப்படுகின்றது. அதேபோல் இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையில் தற்போது இரண்டாவது இன்னிங்ஸ் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை இழந்து 84 ரன்கள் எடுத்திருப்பதாகவும், இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி அதன் இரண்டாவது இன்னிங்ஸில் தடுமாறி வருவதாகவும், இந்திய இலங்கை இடையேயான முதல் டெஸ்ட் காலையில் நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் இலங்கை அணியின் வெற்றிக்கு 372 ரன்கள் இந்திய அணி இலக்கு விதித்திருக்கின்றது. 372 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி விளையாடி வருகின்றது. விளையாடி வருகின்ற வேளையில் இலங்கை அணிக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலக்கை இலங்கை கடப்பதற்கு மிக கடுமையாக போராட வேண்டிய இக்கட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 462 ஓட்டங்களை முதலாவது இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 284 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 193 ஓட்டங்களை மட்டும் பெற்றுக்கொண்டது. இப்பொழுது மொத்தமாக 372 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதுவரை 84 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு இன்னும் 288 ஓட்டங்களை இலங்கை அணி பெற வேண்டியிருக்கின்றது. இன்றைய நாளில் 4வது நாள் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நாளைய தினம் போட்டி டெஸ்ட் போட்டியின் இறுதி நாள், 5வது நாள். இதற்காக 6 விக்கெட்டுகள் கைவசம் இலங்கைக்கு இருக்கின்றது. 288 ஓட்டங்களை பெற வேண்டியிருக்கின்றது. இந்தியாவுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் வெற்றி என்ற நிலை. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் தீர்க்கமான நாளாக அமைய இருக்கின்றது.

சில வழிகளில் பாடல்களை நாங்கள் சொல்லுகின்ற போது நேர்களுக்கு பாடல்களின் தாற்பரியம் புரிவதில்லை. நீண்ட நாட்கள் அந்த பாடலை நேர்கள் கேட்டிருந்தால் அந்த பாடல் நினைவுக்கு வருவதில்லை. அதனால் தான் அந்த பாடல்கள் பின்தள்ளப்படுவதோ என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. இந்த பாடலை இணைக்கின்ற போது இந்த பாடலுக்கு அதிக வாக்குகள் விழுமோ என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் அது இப்போது பின்தள்ளப்பட்டு 9வது இடத்துக்கு

0: அது பிள்ளையில்லா திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி ஆகியோரது குரல்களில் பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 11:22 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன்
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
2: 416-746-2742
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

பிள்ளை நிலா திரைப்படத்தில் மோகன் மற்றும் ராதிகா ஆகியோரது நடிப்பில், பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில், இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒளித்தோய்ந்ததை தொடர்ந்து இப்பொழுது எட்டாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். எட்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது இந்திரா திரைப்பட பாடல். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் நடிகை சுஹாசினி. அவரது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் இந்திரா. அவரது இயக்கம், ஏ ஆர் ரஹ்மானின் இசை, இந்த இணைவில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அரவிந்த் சாமி போன்றவர்களெல்லாம் நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் எட்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றது. எஸ்பிபி மற்றும் குழுவினர், சிவ சிதம்பரம் குழுவினர் என்று பலர் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள்.

0: ஆரோக்கியமா.
1: இந்திரா திரைப்பட பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 11:30. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. 10:10 நிகழ்ச்சியில் அடுத்து 7 இடத்தை பிடித்தொழிக்கப் போகும் பாடல் இது. நேர்வர் ஆர்வமாக இருப்பீர்கள்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

நீங்கள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அரசியலமைப்பின் தற்போதைய விதிகளுக்கு முரணாக இந்த சட்ட மூலம் அமைந்துள்ளதாக கூறி இதனை சவாலுக்கு உட்படுத்தி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மையை சவாலுக்கு உட்படுத்தும் முதலாவது மனு இதுவாகும் என்று சொல்லப்படுகின்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொருளாளர் இந்த மற்றும் உதவிச் செயலாளர்கள் ஆகியோர் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். குறித்த சட்டம் மூலம் சட்டமாக்கப்பட்டால் அதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவும் பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரமும் பெறப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரியிருக்கின்றார்கள். இந்த 22வது திருத்த சட்டம் மூலம் மாகாண சபைகளுக்கு நீதித்துறை அதிகாரத்தை பகிரும் திட்டமாக இருக்குமா என்று இப்போது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு நீதித்துறை அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு திட்டமிட்டு வருவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த சட்ட மூலத்துக்கு எதிராக நீதித்துறை மாகாண சபைகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக நீதித்துறை சார்ந்தவர்கள் சட்டத்தரணிகள் இப்போது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். மாகாண சபைகளுக்கு மிகப்பெரும் அதிகாரங்களை வேண்டிதான் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இப்போது சட்டத்தரணிகள் சங்கம் அதில் இருப்பவர்கள் எல்லோரும் பெரும்பான்மை இனத்தவர்கள். அவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு நீதித்துறை அதிகாரம் செல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது இருக்கின்ற NPP அரசாங்கம் அதிகளவு ஆசனங்களை கொண்டிருப்பதனால் இது பாராளுமன்ற பொது வாக்கெடுப்பில் மிக பெரும்பான்மை பலத்தை பெறும் என்பதனால்தான் பொதுமக்கள் மத்தியிலும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டத்தரணிகள் முன்வைத்திருப்பது ஒரு வேடிக்கை வினோதமான சம்பவமாக மாறியிருக்கின்றது. நாங்கள் பொதுவாக சொல்லிக்கொள்வோம், ஆட்சியாளர்கள்தான் அதிகாரங்களை பகிர்வதற்கு தடையாக இருப்பவர்கள் என்று. ஆனால் இப்போது சட்டத்தரணிகளின் இந்த செயற்பாடு பொதுமக்களை எமக்கு அப்பட்டமாக அடையாளம் காட்டும் எதிர்காலத்தில் என்பது மிக வெள்ளிடைமலை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 22வது சட்ட திருத்தம் நீதித்துறைகளை மாகாண சபைகளுக்கு பகிர்கின்ற இந்த சட்டம் மூலம் எந்தளவு வெற்றி பெறப்போகிறது, இதுதான் இப்போது இலங்கையில் சூடுபிடித்திருக்கின்ற அரசியல் நிலவரம். அடுத்து 7ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது தாமணிக் கனவுகள் திரைப்படம், SPV ஜானகி ஆகியோரது குரல்களில்.

0: அது தாவணி கனவுகள் திரைப்படத்தில் எஸ்பிபி மற்றும் ஜானகி ஆகியோரது குரல்கள். இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் 6 இடத்தை பிடித்தொழி தோய்ந்த நேரம் சரியாக 11:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078.
0: பாடல் நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்தொழித்தோய்ந்திருந்தது. இப்பொழுது நிகழ்ச்சியில் 6 இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க போகின்றோம். நேரம் சரியாக 11:39.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

இலங்கையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பான பல்வேறு போராட்டங்கள் இப்போது வலுப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பில் உயர் அதிகாரிகள் பலர் இணைந்து கொண்டு, குறிப்பாக தற்போது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 1500 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆசிரிய தொழிலுக்கு உள்வாங்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பான வேலை தொடர்பாக கொச்சைப்படுத்தப்பட்டமை, அவர்கள் வெறும் புகைப்படங்கள் எடுப்பதற்காகத்தான் வேலைக்கு செல்லுகின்றார்கள், திங்கக்கிழமைகளில் புகைப்படங்களை எடுத்துவிட்டு ஏனைய நாட்களில் அவற்றை பதிவிடுவது போன்ற அந்த பேச்சுக்கள் வைரலாகின. அதனைத் தொடர்ந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் வடமாகாணம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் காரிய போராட்டங்களை இப்போது தொடுத்திருக்கின்றார்கள். குறித்த போராட்டத்தில் அந்த பேச்சை பேசிய அந்த குறித்த கலந்துரையாடலில் இருந்த அதிகாரிகள் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இப்போது முன்வைத்திருக்கின்றார்கள். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அவதூறான இவ்வாறான இந்த பேச்சுக்கள் அவர்களை மிக பெருமளவில் புண்படச் செய்திருக்கின்றது. நேரம் 11:41. இப்பொழுது நிகழ்ச்சியில் 6 இடத்தை பிடிக்கின்றது. சிலரது பேச்சு சிலரை சுட்டு விடுகின்றது. அப்படித்தான் அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளது பேச்சு நெஞ்சை, ஆனால் நிலவு மட்டும் ஒருபோதும் சுடுவதில்லை.

0: அந்த பாடல் நிகழ்ச்சியில் ஆறாம் இடத்தை இப்படி தொலைத்தோம். இந்த நேரம் 11:45 நிலவு சுடுவதில்லை. திரைப்படம் சிவகுமார் மற்றும் ராதிகா நடிப்பில் வெளிவந்திருந்தது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே.ஜே. ஜெயசுதாஸ், எஸ். ஜானகி, வித்யா ஆகியோரது குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து 5ஆம் இடத்தை இப்படி தொலைக்கும் பாடல் எது என்பதை நேர்கள் கேட்க ஆர்வமாக இருப்பீர்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட

9358 647 887 9358. நேர்கள், வவுனியாவில் விசேட சோதனை நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரம் என்று இயங்கிய 2 சொகுசு பேருந்துகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வவுனியா மாவட்டத்தில் உரிய வழித்தட அனுமதி பத்திரமின்றி பொதுமக்கள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வந்த பேருந்துகளை கண்டறிந்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான விசேட கூட்டு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக சேவையில் ஈடுபட்ட 2 சொகுசு பேருந்துகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரனின் நேரடி கண்காணிப்பின்கள் இந்த நடவடிக்கை இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக பொதுமக்கள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகளின் வழித்தட அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய சட்டபூர்வ ஆவணங்கள் விதிமீறல்கள் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் இதன் பிரதான நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக தனியார் போக்குவரத்து பல்வேறு விதமான விபத்துக்கள் மற்றும் விதி மீறல்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு வருவதால் தற்போது அவற்றுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை இலங்கை பூராகவும் இருக்கக்கூடிய போக்குவரத்து சார்ந்த துறை சார்ந்தவர்கள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.

0: அது வெள்ளை ரோஜா தந்த பாடல். கௌரி மனோகரி ராகத்தில் இசைஞானி இளையராஜா இசையமைக்க எஸ்பிபி எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் பிரபு மற்றும் அம்பிகா நடிப்பில் பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 11:51.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-9902462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

நேர்கள், உலகில் இந்த நதிகள் என்பது உலக நாடுகளுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய கொடை என்று சொல்லலாம். அதனால்தான் எகிப்தின் கொடை நைல் என்று சொல்வார்கள். உலகத்தில் பல்வேறு நாடுகளது வளர்ச்சி, ஏற்றம் மற்றும் அவற்றின் சிறப்புகளுக்கு நதிகள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றன. பல நாடுகளது நாகரிகங்கள், உலக நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்த இடங்கள் என்று சொல்லப்படுவது நதிக்கரைகள். உலகத்தில் மிகப்பாரிய பழைய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள், முதல் மூன்று நாடுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் எகிப்து நைல் நதிக்கரையோரத்தில் தோன்றியது. இந்தியா சிந்து வழி நாகரிகம் என்ற இந்து நதிக்கரையோரத்தில் தோன்றி வளர்ந்தது. அதேபோல் சீனா ஜங்ஸிக்யாங் மற்றும் குவாங்கோ நதிக்கரையோரங்களில் தோன்றி வளர்ந்தது. இவ்வாறு நதிகள் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. உலகத்தில் பல நாடுகளது நதிப்படுக்கைகள் மிகச்சிறந்த வளம் மிக்க பகுதிகளாக இருக்கும். அண்மை காலங்களில் பல நதிப்படுக்கைகளில் யூப்ரட்டிஸ், தைக்ரீஸ் நதிக்கரைகள், அதேபோல் சிந்து நதிக்கரையோரம், இன்னும் பல நதிக்கரைகளில் பெருமளவு தங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டு அந்த நாடுகள் தமது உடைமையாக்கி கொண்டன. அவ்வளவு நதிக்கரையோரங்களில் நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்ததால் பொதுவாக இந்த கனிய வளங்கள் நிலக்கரியாக இருக்கலாம், பெட்ரோலிய வளமாக இருக்கலாம், தங்கங்களாக இருக்கலாம், எவ்வாறு உருவாகின்றன என்பதை நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக நதிக்கரைகள் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காடுகள் என்று சொல்லக்கூடிய தாவர கழிவுகள், அதேபோல் விலங்கின கழிவுகள், இவைகளெல்லாம் மண்ணில் புதையுண்டு பல்வேறு விதமான படிமானங்களுக்கு உட்பட்டு மிக பாரிய வருடங்களாக, பல ஆயிரம் வருடங்களாக பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டு பாறைகளுடன் அவை கலந்து புதிய பல கனிய வளங்களை அவை உருவாக்கக்கூடியன என்பதனால்தான் உலகத்தில் பெருமளவு கனிய வளங்கள் நதிக்கரைகள் சார்ந்தும் மலை அடிவாரங்கள் சார்ந்தும் தோற்றம் பெறுகின்றன. காடுகள் மற்றும் விலங்குகளது சுவடுகள்தான் இவ்வாறு உருவாகின்றன என்பது நேர்கள் அறியாத விடயமல்ல. என்ற வகையில் தான் நதிக்கரையோரங்கள் மிகச்சிறந்த செல்வங்களாக உலக நாடுகளுக்கு கிடைக்கப்படுகின்றன. இப்போது பிரேசிலில் உலகத்தில் பல நாடுகளில் பல நதிகள் இருக்கின்றன. இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆப்பிரிக்காவில் நைன் நதி, கொங்கோ நதி, அதே போல் அங்கிருக்கக்கூடிய சாம்பசி நதி போன்ற பல சிறப்பு மிக்க நதிகள், நைகர் நதி போன்றன இருக்கின்றன. தென்னமெரிக்க கண்டத்தை எடுத்தால் அமேசன் நதி, பரானா, பரகுவே நதி போன்ற நதிகளை சொல்லலாம். ஆசிய கண்டத்தில் பல நதிகள் இருக்கின்றன என்றாலும் ஜாங்ஸிக்யாங் நதி, சிந்து நதி, கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி என்று பல நதிகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஐரோப்பாவுக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய டன்ஜூப் நதியாக இருக்கலாம், ஓல்கா நதியாக இருக்கலாம், தேம்ஸ் நதியாக இருக்கலாம், இப்படி பல நதிகள் சிறப்பு வாய்ந்த நதிகள் காணப்படுகின்றன. இந்த நதிகளின் வரிசை ஏன் வட அமெரிக்காவில் இருக்கின்றது, மிசூரி, மிசிசிப்பி நதி, அதேபோல் சென் லோரன்ஸ் நதி போன்ற நதிகள். பிரேசிலில் இருக்கக்கூடிய தென்னமெரிக்க கண்டத்தில் பாய்கின்ற ஏறத்தாழ 11 நாடுகளுக்கு மேல் தனது வடிநிலங்களை பரப்பி வைத்திருக்கக்கூடிய அமேசன் நதி பிரேசில் நாட்டுக்கு இப்போது மிகப்பெரிய பொக்கிசமாக மாறி வருகின்றது. ஆரம்பத்திலேயே பிரேசில் காடுகள் அல்லது அமேசன் காடுகள் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால்தான் பிரேசிலை ஒரு அடைமொழி கொண்டு அழைப்பார்கள் நேர்களே, உறங்கும் ராட்சதன் என்று அழைப்பார்கள். ஏன் உறங்கும் ராட்சதன் என்று சொல்கின்றார்கள் என்றால், பிரேசிலில் இந்த அமேசன் வடிநில படுக்கையில் மிக பெருமளவு பொருளாதார வளங்கள் தேங்கி கிடக்கின்றன. பிரேசிலில் இருக்கின்ற பொருளாதார நிலை அவற்றை தோண்டி எடுத்து பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்பை இன்னும் வழங்கவில்லை. எதிர்காலத்தில் பிரேசில் ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு. இன்றைக்கு எப்படி நாங்கள் சீனாவை மலைத்து விழித்து பார்க்கின்றோமோ அப்படி பிரேசிலும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நாடாக மலரும் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அங்கு இருக்கக்கூடிய சனத்தொகை, அங்கு இருக்கக்கூடிய வளங்கள் இதற்குரிய நல்ல சமிக்சைகளாக இப்போது இருக்கின்றன. அதை உண்மையாக ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் பிரேசிலின் அரசு எண்ணெய் நிறுவனமானது அமேசன் நதி முகத்துவார பகுதியில் உள்ள ஆழமான கடல் பகுதியில் ஹைட்ரோகார்பன் எனப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளுக்கான அறிகுறிகளை கண்டுபிடித்திருக்கிறதாக 2026 ஆண்டு ஆகஸ்ட் இந்த மாதம் அறிவித்திருக்கின்றது. இது பிரேசிலின் எதிர்கால ஆற்றல் தேவைக்கு உதவும் என்று கூறப்பட்டாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பெரிய விவாதங்களை இப்போது ஏற்படுத்தியிருக்கின்றது. அமாபா கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பகுதி மற்றும் அமேசன் டெல்டா வடிநில பகுதி இருக்கின்றது. சுமார் 2886 மீட்டர் ஆழமான கடலில் மார்போ ஆய்வு கிணற்றில் இது கண்டறியப்பட்டிருக்கின்றது. பிரேசிலின் அதிபர் லூலா டி சில்வா இந்த கண்டுபிடிப்பை நாட்டின் எதிர்காலத்தான மிகப்பெரிய வாய்ப்பாக
கருதுவதாக சொல்லப்படுகின்றது. நாட்டின் மலிவான எரிபொருள் தேவைகளுக்கும் வருங்கால பொருளாதார பாதுகாப்புக்கும் இது உறுதுணையாக அமையும் என்றும், இந்த பகுதியில் மேலும் பல ஆய்வுகள் செய்தால் இன்னும் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழி ஏற்படும் என்று இப்போது நம்பப்படுகின்றது. இதனால்தான் உறங்கும் ராட்சதன் என்று சொல்லப்படுகின்ற பிரேசில் உலகத்தில் சனத்தொகையாக இருக்கலாம், பரப்பளவாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு நீங்கள் 6-7 நாடுகளை கையில் எடுத்து எண்ணினால் அவற்றுக்குள் அடங்கும் பிரேசில். சனத்தொகையிலும் முன்னணி வகிக்கின்றது, பரப்பளவிலும் முன்னணி வகிக்கின்றது. பாடலை தொடர்ந்து அவை பற்றி பேச இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் 4 இடத்தை பிடித்தொழிக்கின்றது கிழக்கு சீமையிலே திரைப்படப்பாடல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு.

0: மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். August 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆரூரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

பத்து நிகழ்ச்சியில் இப்போது ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் நிகழ்ச்சியில் இன்று இரண்டாம் படத்தை பிடித்திருக்கின்றது. ஏற்கனவே நீர்கள் நான்காம் இடத்தை பிடித்த பாடலை கேட்டு ரசித்தீர்கள். அதனை தொடர்ந்து மூன்றாம் இடத்தை பிடித்தொழித்த இந்த பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுது என்ற பாடல் கேட்டிருப்பீர்கள். அது நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழித்திருந்தது. இப்பொழுது நிகழ்ச்சியிலே இரண்டாம் இடத்தை பிடித்தொழித்த பாடல் எங்க ஊர் ராசாத்தி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சைலஜா குரல்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறார்.

0: எங்கவூர் ராசாத்தி திரைப்படம் 1980களில் வெளிவந்த திரைப்படம். சுதாகர் ராதிகா நடிப்பில் இந்த திரைப்படத்துக்கான இசையினை கங்கை அமரன் தந்திருந்தார். கங்கை அமரனின் இசையில் அந்த பாடல் இந்த வேளையிலே மலேசியா வாசுதேவன் மற்றும் சைலஜா குரல்களில், முத்துலிங்கம் வரிகளில் நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்தொழித்தோம். இந்த நேரம் சரியாக 12:19.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
4: நேர்களை 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்ற ஆர்வம் நேர்களுக்கு இருக்கும். அதேவேளை பல நேர்கள் இந்த பாடல் தான் முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்றது என்பதை கண்டறிந்திருப்பீர்கள். என்றால் நாங்கள் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்யும் போது பாடல் பற்றிய அந்த வாக்களித்த நேர்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்வீர்கள். எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் எவ்வாறு பாடல்களை தெரிவு செய்வது என்பது பற்றிய ஒரு வினா கேட்கப்பட்டது. அது மிக நல்ல கேள்வி. நிச்சயமாக நேர்களுக்கு அந்த விளக்கம் இருக்க வேண்டும். நேர்களது வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்படுகின்ற போது நாங்கள் வரவுக்குறி டலிசீட் என்று சொல்வார்கள், அவற்றை தயாரித்து அந்த டலிசீட்டின் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் நான் மேத்தமெட்டிக்ஸில் போனால் மீட்ரன்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு முறை தயாரித்திருப்பீர்கள். மீட்ரன் பரம்பல், மீட்ரன் அட்டவணை தயாரித்தல் என்ற முறைக்கு போயிருப்பீர்கள். அந்த முறையில் தான் நாங்கள் பாடல்களை வரவுக்குறிகளை இட்டு அதன்படி அதிகளவு முதல் விருப்பத்தேர்வு, முதலாவது பாடலாக அந்த பாடலை விரும்பி கேட்ட நேர்கள். இப்போது இன்றைக்கு முதலாவது விருப்ப பாடலாக ஒலிக்க இருக்கின்ற பாடல் மனதில் உறுதி வேணும் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்க இருக்கின்றது, சங்கத்தமிழ் கவியை. இந்த பாடலுக்கு இது 6வது இலக்கத்தில் இந்த பாடலை கொண்டு வந்திருந்தோம். 6 பேர் விருப்பத்தேர்வு தந்திருந்தார்கள் முதல் பாடலாக. 2 பேர் 2வது பாடலாக விருப்பத்தேர்வை தந்திருந்தார்கள். 4 பேர் 3வது இலக்க பாடலாக விருப்பத்தேர்வு தந்திருந்தார்கள். இப்படியான முறைகள் மூலம்தான் நாங்கள் பாடல்களை தரவரிசைப்படுத்துகின்றோம். டாலிசீட் தயாரித்து வரவுக்குறி மூலம் இவற்றை தயாரிப்பது தான் பொதுவான எங்களது நடைமுறை. அந்த வினாவை கேட்ட சென்னை நிர்மலா அதை பல ரசிகர்கள் தொடர்ச்சியாக ஆமோதித்து பேசியிருந்தார்கள். அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது மனதில் உறுதி வேண்டும் சுகாசினி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம், KJ யேசுதாஸ் சித்ரா குரல்களில் இந்த பாடல்.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் ஒன்னின் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999.

0: நேரம் 12:33 நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் டிவியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். 10க்கு 10 நிகழ்ச்சியில் ஒலித்தோய்ந்த பாடல்கள் எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்திருந்து வாக்களித்த நேர்கள் மதன், காசிநாதன், குகதாசன், தாரணி, கமல், ரசிகன், இதயன், சிவலிங்கம், சுதா, சுதன் மற்றும் காசி, பவான், கண்ணன், குயின்ஸ்டன், சென்னை, நிர்மலா, மதி, ராஜேஸ்வரி, பாலசிங்கம், டொரண்டோ, நிர்மலா, பிரேமா, சத்யா, ஸ்ரீராம், டோன்மில் ஸ்ரீ ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் 416-6-4-4-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாக இணைந்து கொண்டு தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர்கள். அதேவேளை இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாக வாக்களித்த நேர்களுக்கான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பதிவு செய்த நேர்களுக்கான நன்றிகளை தெரிவிக்கும் நேரம் ஜோ ராகவன் இணைந்து கொண்டார். அதே போல சாந்தா, சந்திரசேகரம், நம்பி ராசையா, ராதாகிருஷ்ணன், அதைவிட புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், நிசாசரி ஆகிய நேர்கள் இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து வானவில் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் பயணிப்போம்.
1: வணக்கம், நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: keep listening to CMR Tamil HD.
1: எங்களது இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட நேர்களது பாடல்கள் சில இப்போது காத்திருக்கின்றன. அவர்களது பாடல்களோடு நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து மீரா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடல் அடுத்து ஒலிக்கின்றது. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து தமது தாய் தந்தையரின் திருமண நாள், அதையொட்டி இந்த பாடலை தனக்கு ஒளிபரப்புமாறு மீரா கேட்டிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது மீராவின் விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

நேர்களே, தினமும் எங்களது வாழ்க்கையை நாங்கள் கூர்மையாகவும் இனிமையாகவும் நகர்த்தி செல்வதற்கு சில பழக்க வழக்கங்கள் அவசியம் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக எங்களது மூளை எப்பொழுதும் ஒரு புத்துணர்ச்சியுடன் இருக்க வேண்டுமென்றால் தினமும் 20 நிமிடம் ஏதாவது விடயங்களை படிக்க வேண்டும். அவர் படிக்கின்ற போது நினைவாற்றலும் அறிவும் அதிகரிக்கும் என்று சொல்கின்றார்கள். 2வது, 10 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். மன அழுத்தம் குறைந்து கவனம் உயர்வதற்கு 10 நிமிடம் நாங்கள் வேறு ஏது விதமான சிந்தனைகளும் இல்லாது கொஞ்சம் தியானத்தில் ஈடுபட வேண்டும். தினமும் எங்கள் எண்ணங்களை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர வேண்டும், அல்லது எங்களது வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். அது சிந்தனைகளை தெளிவாக்குகின்றது. தேவையற்ற விதத்தில் நாங்கள் மொபைலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதிகம் போன்களை நாங்கள் பாவிப்பதனால், சமூக வலைத்தளங்களில் மூழ்கியிருப்பதனால் எங்களது கவன சிதறல் அதிகரிக்கும் என்று சொல்கின்றார்கள். அந்த கவன சிதறலை குறைப்பதற்கு தேவையற்ற மொபைல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்வது மிக முக்கியம். இது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் என்று சொல்கின்றார்கள். அதேபோல புதிர்கள் அல்லது ஏதாவது வினாடி வினா போன்ற விடயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வானொலிகள் கேட்டல், வானொலிகளில் இடம்பெறுகின்ற இவ்வாறான வினா விடைகளில் இணைந்து கொள்ளுதல், நேர் விருப்ப நிகழ்ச்சிகள், போட்டி நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுதல், புதிர் போட்டிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுகின்ற விடயங்களை அதிகம். இது சிந்தனை திறனை மேம்படுத்தும். மற்றவர்களுடன் காட்டலைகளில் அளவலாவுதல், இவற்றையெல்லாம் உங்களது சிந்தனை திறன்களை அதிகரிப்பதற்குரிய ஒரு செயற்பாடாக கொள்ளலாம். அதைவிட போதுமான தூக்கம் அவசியம் என்று சொல்கின்றார்கள். மூளை புத்துணர்ச்சி பெறுவதற்கு உதவும் என்றும், ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். மூளை செயற்பாட்டுக்கு உணவும் மிக முக்கியம் என்றும், தினமும் ஒரு புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏதாவது புதிய விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆர்வமான துறைகளில், அது சினிமா துறையாக இருக்கலாம், விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், பொது அறிவாக இருக்கலாம், தினமும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான பழக்க வழக்கங்களை நாங்கள் நாளும் தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்தோமானால் நிச்சயமாக எல்லோருக்கும் மிக நல்ல எதிர்காலம் உருவாகும்.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 12:46 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA 25 வருட சேவை. ஆண்டி, திருச்செல்வம், 416-419-2300.

குறைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது பருவகால சரி செய்தலுக்கு பின் விற்பனை 0.5% சற்று அதிகரித்திருப்பதாகவும் தேசிய சராசரி விற்பனை விலை 674,819 கெனடியன் டாலராக உள்ளதுடன் ஒட்டுமொத்த சந்தை தன்மையுடன் சமநிலை நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகின்றது. ஜூலை மாதம் மொத்த 43,578 வீடுகள் விற்பனை செய்யப்பட்டன. இது கடந்த ஆண்டு ஜூலையை விட 5.3% குறைவென்றாலும் மாத அடிப்படையில் தொடர்ந்து 4வது மாதமாக சிறிய உயர்வை பெற்றிருக்கின்றது. நாட்டின் சராசரி வீட்டு விலை 674,819 பதிவாகி கடந்த ஆண்டை காட்டிலும் 0.2% மிகச்சிறிய அளவில் உயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. புதிய வீடுகளின் வரத்து முந்தைய மாதத்தோடு ஒப்பிடும்போது 1.6% குறைந்திருக்கின்றது. இது தொடர்ச்சியான 3வது மாத சரிவென்றும் சொல்லப்படும். அதேவேளை ஒன்டாரியோ உள்ளிட்ட பல மாகாணங்களில் சந்தை மீண்டும் ஒரு சீரான சமநிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது வீடு விற்பனையாளர்களுக்கும் வீடு விற்பனை முகவர்களுக்கும் மிக நல்ல செய்தியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.

0: இவர்களை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இம்ரான்கான் பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. 21 வயதில் தனது கிரிக்கெட் பயணத்தை ஆரம்பித்தவர் இம்ரான்கான். 1971 தொடக்கம் 92 வரை பாகிஸ்தானின் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக, துடுப்பாட்ட வீரராக, ஒரு பல்துறை ஆட்ட வீரராக இம்ரான்கான் கோலோச்சியவர். அது மட்டுமல்ல, 92 பாகிஸ்தான் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் கிண்ணம் வெல்வதற்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர் இம்ரான்கான் என்றால் அது மிக அல்ல. இப்படி பல்வேறு விதமான சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இம்ரான்கான் 88 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 175 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியிருப்பவர். 1992 அந்த உலகக்கிண்ணத்தை சுவீகரித்ததுடன் தனது கிரிக்கெட் வாழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்தவர். இப்படி இருக்கக்கூடிய இம்ரான்கானுக்கு இப்போது பல்வேறு விதமான சோதனைகள் காத்திருக்கின்றது. தற்போது அவர் சிறையில் வாடுவது பலருக்கு தெரியும். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமராகவும் இவர் இருந்திருக்கின்றார். அவரை சிறையிலிருந்து இஸ்லாமாபாத்தில் உள்ள சிபா சர்வதேச வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு இப்போது பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சிறையில் உள்ள இம்ரான்கானின் உடல்நிலை தொடர்பில் கவலைகள் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு உரிய வைத்திய சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த போதே நீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருப்பதாக, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவின்படி இம்ரான்கானை வைத்தியசாலைக்கு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்வதுடன் அவரது உடல்நிலையை பரிசோதித்து சிகிச்சை வழங்க வைத்தியர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது. வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சையின் போது இம்ரான்கானின் சகோதரி மற்றும் தனிப்பட்ட வைத்தியர் ஆகியோர் உடன் இருக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. அடுத்த விசாரணை வரை அல்லது வைத்தியர்கள் அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற தகுதியானவர் என்று தெரிவிக்கும் வரை இம்ரான்கான் வைத்தியசாலையில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் இப்போது நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. இம்ரான்கானின் உடல்நிலை சிறையில் இருந்தமையினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சரி நேர்களே, இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 9054587071 4167102555.
0: இப்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 25 செல்சியஸாக நிலவுகின்றது. இன்று 27 செல்சியஸ் மிக கூடுதலான வெப்பநிலை. இரவு பொழுதில் 20 செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 19 புதன்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 26 செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 14 செல்சியஸ். வருகின்ற வியாழக்கிழமை பகல் பொழுதில் 28 செல்சியஸ், இரவு பொழுது 15 செல்சியஸ். வருகின்ற சனி ஞாயிறு தினங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இது தற்போதைய டொரண்டோ பெரும்பாகத்தின் வானிலை எதிர்வு குரல் நிகழ்ச்சியிலிருந்து நானும் இப்பொழுது விடைபெறும் நேரம். நேர்களை வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காற்றலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் மரங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638,
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638,
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikiran adik.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: 모든 HD 더블 HD 캐나다빌 தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள் சுவையான உணவுகள் வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள் கொண்டாடி மகிழுங்கள் விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca கிராஸ்போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம் $1,000 சைன் ஆன் போனஸ் $500 ரெஃபரல் போனஸ் மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ் வாரத்திற்கு 3,000 முதல் 5,000 miles வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ்போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள் 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120
1: ஹாய் டார்லிங் காசு அனுப்பினான் வந்ததா
2: இல்லடா
1: ஹலோ காசு வந்ததாடா
2: இன்னும் வரல காசு
1: காசு வந்துச்சா
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
5: அதிகாரம் 11 செய்ன் நன்றி அறிதல் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய்ன் நன்றி கொன்ற மகற்கு உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம் ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும் அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
4: பிரம்டன் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நாராயண பெருமாள் அலங்கார உற்சவம், புன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆவணி ரோகிணி நன்னாளை தேர் திருவிழாவாக வைத்து August 19 முதல் September 5 வரை, August 21 வரலட்சுமி விரத பூஜை, 23 சப்பரம், 28 மஞ்சள் திருவிழா, September 4 வெள்ளிக்கிழமை காலை தேர் திருவிழா, 5 சனிக்கிழமை தீர்த்த திருவிழா. கண்ணபிரானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றனர். 905-458-9701-416-47 1-0255.
5: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: தங்கச்சி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
7: ஏசியா கோல்ட் இங்க்,
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தலைவராக சுரஞ்சித் வேவித உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மாளிகாபத்தை பகுதியில் காஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தீவிர காட்டுத்தீயினால் ஏற்பட்ட பாதிப்புகளை காண ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் கொலம்பிய மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்க நிலையில் லாபம் தேடுபவர்கள் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளிட்ட தீய நோக்கமுடையவர்கள் இச்சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதாக தவறான தகவல் பரவலோர் குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அமேசான் நதியின் முகாத்துவாரத்துக்கு அருகே கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை தொடர்ந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் எண்ணெய் துளையிடுவது நாட்டின் எதிர்காலத்துக்கான ஒரு நுழைவுச்சீட்டாக இருக்கலாம் என்று பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா திங்களன்று தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் வியாழன் மற்றும் வெள்ளிகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுதில் இருந்து நாளை மதியம் வரை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியில் இருந்து 9:30 மணி வரை சியம்மா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் கேட்கப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருந்தாராம். அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு தன்னிடம் இருக்கும் ஆடுகளில் ஒரு ஆட்டின் மேல் அதிகளவான பாசமாக இருந்ததாம். அந்த ஆட்டுக்கு வந்து தனக்கு விருப்பமான அந்த ஆடின் மேல் அவருக்கு வந்து நிறைய உணவுகள் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அந்த ஆட்டை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டாராம். ஆனால் அந்த ஆடு ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் மற்ற ஆடுகளிடம் சென்று இவரை பற்றி தப்பு தப்பாக சொல்லித்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மற்ற ஆடுகள் வந்து மறுநாள் இவர் வந்து ஆடு மேய்க்கும் பொழுது எல்லா ஆடுகளுமாக சேர்ந்து இவரை தாக்குவதற்கு முற்பட்டார்களாம். இந்த கதையை நீங்கள் தொடரலாம். இதில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ற விடயம் என்னவாக இருக்கும், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசியை 4162 6242

0: அழகிய மாலை பொழுதில் சீமாட்டமலை ஸ்ரீயின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நல்ல சுகமாக. உங்களை டீ குடிச்சு கொண்டு இருக்கோம். பாட்டு கேட்க ரெடியா?
0: ரெடியா இருக்கிறீங்க.
1: ஓகே,
0: சொன்னோம்.
1: ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கிறது. ஒருத்தர் உள்மனதையும் ஒருத்தர் அறிய மாட்டோம். ஓ, சிலவள அந்த ஆட்டு குட்டிக்கு ஏதாவது ஒரு வருஷ துன்பமாயும் இருக்கலாம். அவர் ஆனபடியா கொஞ்சம் அக்கறையோட பார்த்திருக்கலாம். அதை தப்பா முன்னந்திருக்கலாம். ஒருத்தர் பார்வையும் வித்தியாசம் தானே. இப்ப எல்லாருமே என்ன போல நல்லவே இருக்க மாட்டோம் தானே?
0: இப்ப உள்மனதை பார்க்க வேண்டும் என்றால் எப்படி பார்க்க வேண்டும்? என்ன, அவர்களை பிரித்து பார்க்க வேண்டுமா? அல்லது
1: இல்ல, இரக்கம் மற்றது ஒரு பிரேக்கிங் நியூஸ் இங்க எஸ்டிஎஸ் சிஸ்டர்கள் வந்து விட்டார்கள். இனி எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கவும் வந்து விட்டார்கள். அனுபடியா எல்லாரும் கவலை இருக்கவும் நான் இந்த பாடல கேட்கணும்.
0: நல்லது, கேட்டு மகளிங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் ரஹ்மானினுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ், சுஷேனி மற்றும் அவர்களுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:10 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இணையமாலை வணக்கம். ரஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் ரொம்ப நல்லமா இருக்கேன் ரஜி.
3: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல பாட்டு, ஒரு தெரிவு. அது கனா கண்ணன் திரைப்படத்துல மூச்சில் மூளைக்கும் மூச்சுக்குள் அடுப்பெரியும் அந்த பாட்டு வைங்க.
3: அந்த பாடல் வந்து ஸ்ரீனிவாஸ் கல்யாணி பாடிய பாடல்.
4: ஆமாம், ஆமாம், வலிமையான பாடல். ரொம்ப நாளாச்சு கேட்டு.
3: அந்த திரைப்படம் பார்த்தீர்களா? கனா கண்டி.
4: ஆமாம், பார்த்திருக்கேன் அந்த படம். நல்ல படம்.
3: ஆமாம், நீங்க கேட்ட பாடல் பிறகு கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: சந்திப்போம். நன்றி உங்களுக்கு ரஜி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ராஜி. கோதா சேகரன், நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: காலையில நடந்தாச்சு.
1: நல்லது.
2: நேற்று பெரிய ரெக்கார்ட், 10,233.
1: ஆஹா,
2: கொஞ்சம் டயர்டு. 8,600 நிப்பாட்டி.
1: நல்லது. சொல்லுங்கள். ஆமாம், ஒவ்வொரு நாளும் நடந்தால் வந்து அதே உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
2: ஆமாம்,
1: கண்டிப்பா. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? இன்றைக்கு சிரித்து வாழ வேண்டும் படத்துல இருந்து கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் அந்த பாட்டை கேட்போம்.
1: என்னென்றால்,
2: ஆடு வளர்க்கிறவடியன் பாசம் வைக்கிறேன், அதர் நிச்சயமா கிடாயாடா இருக்கணும். கிடாயாடா கொழுக்க வச்சா தானே காசு. அப்ப அவரு விசேஷமா கொழுக்க வச்சிருப்பா. கொஞ்ச நாளா ஆறா வந்து பாக்குறாங்க இவரை, தூக்கி பார்த்து இவரை கொண்டு போறதுக்கு விட்டுறதுக்கு அது வேற விளங்கிட்டு. அப்ப யோசிப்பார், இவன் என்ன பலியிடுறதுக்கு விக்க போறான். இப்ப இவன் என்ன செய்யறான்னு ஆடுகளுக்கு போய் சொல்லிச்சது, மாறி சொல்லிச்சது. என்ன அவன் பாசமா வளர்க்கறான், என்ன உங்களை எல்லாம் பலியிட
1: போறான்.
2: கதைய மாத்தி விட்டுருக்கு. அப்ப இடையர் வர ஆடுகள் எல்லாம் சேர்ந்து தாக்க வலிக்கிறது. அப்ப இடையனால ஒண்ணும் செய்ய முடியாது, விட்டுட்டு ஓடிக்கிட்டான். ஆனா இதான் பாசம் வைக்கிறது, கொலை வரையிலேயும் பாசம் வைக்கிறது தானே.
1: பாசம் வைத்தால் ஆபத்தா?
2: அதுதான், ஆட்டுல பாசம் வைத்தால் ஆபத்து.
1: ஆபத்து தானே, வேற என்ன. நல்ல ஒரு கதை கொடுத்தீர்கள், வாழ்த்துக்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் ஜானகியின் குரலில்.

0: ஓவன்சூண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ஈசன் கேக்கர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஈசன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நிலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: வேலை இல்லையா, வீட்டிலயா, ரோட்டிலயா?
2: வேலையில தான்
1: குரல் அழைக்க வந்த நேரம் 5:31.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமாக சுகமாக இருக்கிறோம்.
2: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
3: இந்த பொழுது பரவாயில்ல, நல்லா இருக்கு. அவ்வளவு ஓகே இல்லை, ஆனா ஓகே தான், நான் பெருசா இல்லை. மழை பெய்யும் பாபம், மழை பெய்யுதான்.
2: ஆமா,
3: உங்களுக்கு
2: என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு இதே முரளி படத்துல இந்த தங்கமே தங்கமே அந்த பாட்டுக்கு
2: அந்த பாடலோட கதையும் சொன்னேன்.
3: சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க.
2: திருப்பி சொல்லுங்க. ஆமாம், என்னென்றால் ஒரு ஆடு மேய்க்கும் ஒருத்தர் வந்து தன்னிடம் இருக்கும் ஆடுகளில் வந்து ஒரு ஆட்டின் மேலே வந்து மிகவும் கூடுதலான பாசம் வச்சிருந்தாராம். அதற்காக நிறைய உணவுகள் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, நிறைய பாசமும் கொடுத்து வளர்த்தாராம். ஆனால் அந்த ஆடு ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் தன்னுடைய மற்ற ஆடுகளிடம் சேர்ந்து இவரை பற்றி தப்பு தப்பா எல்லாம் சொல்லிச்சா. அப்ப இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த மற்ற ஆடுகள் வந்து மறுநாள் இவர் ஆடு மேய்க்கும் பொழுது எல்லா ஆடுகளுமாக சேர்ந்து இவரை வந்து தாக்கம் உட்பட்டார்களாம். இத்துடன் இந்த கதையை நான் நிறுத்துகிறேன். நீங்க இந்த கதையை தொடரலாம். இதுல இருந்து நீங்க புரிந்து கொண்ட விடயம் என்னவாக இருக்கும்?
3: புரிந்து என்னென்றால், நாங்கள் ஒரு ஆடை நம் நல்ல இதா நம்பினாலும் அவர் வந்து இருந்துட்டு சில நேரம் துரோகம் செய்து விடுற செலவுன்றது அப்படி இப்படி ஏதாவது நல்லது நல்லா புழங்குவார். புழங்கி போட்டு ஒரு நாளைக்கு அவன்றதை சேர்ந்து கூட கூடாது. அப்படி எப்படி செய்து சில பேர் அவர் தொகையை அவன் போட்டவும் அது நாங்களுக்கு கொண்டு வந்தாங்க. நம்பியை இறந்தா கூட வெளியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி போயிடும்.
2: ஆனால் உண்மையில் குழந்தைகள் மேல் சரி சமமான பாசம் தான் வைத்திருக்கணும். அது பாகுபாடு பார்க்க கூடாது பெற்றோர்கள்.
3: பாகுபாடு பார்க்க கூடாது, ஆனா இது சீர்த்தி என்று சொல்லல.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: உங்களுக்கு
2: நல்லது கேட்டு மகளுங்க, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து தமனினுடைய இசையமைப்பில் உவக் அவர்களுடைய வரிகளில் தீராஜ், சகத், ஆதித்யா மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடி ஒரு பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 5:40.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மாதிரி இருக்கிறோம். நீங்க?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாட போடுவோம்?
2: கடல் திரைப்படத்தில் அடியே அந்த பாடம்.
1: அந்த பாடம் நாங்க சில கதையும் கேட்டீங்களா?
2: ஓ கேட்டேன்,
1: சொல்லுங்க.
2: நினைக்கிறேன் அந்த ஆடு புறக்கேக்க தாயும் இறந்துட்டு தாப்பனையும் கொண்டே வித்துட்டார். அப்ப உயர்தான் பால் கொடுத்து பாசமா வளர்த்தவர். அப்ப ஒரு பாசமா வளர்த்து கொண்டு வந்தவர் ஒரு நாள் மாறி தான் குடிக்கிற தண்ணீர கொடுத்துட்ட. அப்ப அது ஆடு போய் உள்ளாரி இருக்கும் அவரு இல்ல.
1: அழகான ஒரு கற்பனை கதை கொடுத்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து கடல் திரைப்படத்தில் ரஹ்மானுடைய இசையமைப்பில், மதன் காக்கியினுடைய வரிகளில், சீட் ஸ்ரீராம் குரலில்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். ராஜா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு
2: சந்திக்கிறேன்.
1: நல்லது, தொடர்ந்து அழையுங்க. நீங்க நினைச்சா நீங்க அழைக்கலாம். ஆமாம், எல்லோருக்கும் வேலை பிஸி என்றபடியால் ஆமாம், அது ஒரு காரணம் இருக்கிறது தான். சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: சாப்பாடை பத்தி பாடுதானே. இந்த பொறுப்பு தான் நல்லா சுருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பாட்டை கேட்டு அவருக்கு யாழ்ப்பாணம் போன மாதிரி தான்
1: ஒரு காரணம் இல்லாமல் இவ்வளவுக்கு விழுந்து கவனிக்க மாட்டார்கள், என்ன நினைப்பார்கள்? அப்படியா?
2: என்ன சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாம ஆத்தக்கண்ட பாட்டு.
1: உங்களுடைய பாடலும் வந்து உன் சமையல் அறி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல், கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து அழையுங்கள். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு.
2: நன்றி.
1: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கைலாஷ் அவர்களுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:55.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. CMR இன் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்.
3: CMR Tamil HD Hourly News.
4: பலாலியில் இடம்பெற்ற காணி விடுவிப்பு போராட்டத்தில் இடையூறு விளைவித்ததாக கூறி வேலணை பிரதேச சபை உறுப்பினர் அனுசுயா ஜெயகாந்தன், ஜனநாயக கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்ட காணி உரிமையாளர்களுக்கு பலாலி காவல்துறையினரும் உதவி காவல்துறை அத்தியட்சகரும் இணைந்தே மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து கொண்டனர். விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாத சட்டவிரோதமான மற்றும் தரமற்ற மிருக வைத்திய மருந்து கையிருப்பு ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை கைப்பற்றியுள்ளது. காவேரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி காவேரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங் திங்களன்று வாஷிங்டனில் நடந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அமெரிக்காவின் கடுமையான புதிய வரி விதிப்புகளை தவிர்ப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை நோக்கிய பயணிகள் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முக்கிய கனிமங்களுக்கான உள்நாட்டு அணுகலை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க உள்துறை அமைச்சகம் வடக்கு மரியானா தீவுகளை சுற்றியுள்ள சுமார் 67 மில்லியன் ஏக்கர் கடற்பரப்பை உள்ளடக்கிய ஆழ்கடல் சுரங்க குத்தகை விற்பனைக்கு முன்மொழிந்துள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுதிலிருந்து நாளை மதியம் வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல் கண்ணிங்க 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களையும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் HD மற்றும் TVA மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு ஆடு மேய்ப்பவர் வந்து தன்னிடம் இருக்கும் ஆடுகளில் வந்து ஒரு ஆட்டின் மேலே மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாராம். அந்த ஆட்டுக்கு வந்து நிறைய உணவுகள், நிறைய தண்ணீர், அதற்கான நிறைய பாசங்களும் கொடுத்து வளர்த்தாராம். ஆனால் அந்த ஆடு ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் தன்னுடன் இருக்கும் மற்ற ஆடுகளிடம் சென்று இவரை பற்றி தப்பு தப்பா எல்லாம் சொல்லிச்சான். இதை கேட்டு அந்த மற்ற ஆடுகள் மறுநாள் இவர் வந்து ஆடு மேய்க்கும் பொழுது இவரை வந்து தாக்க முற்பட்டார்களாம். இந்த கதையை நான் இத்துடன் நிறுத்துகின்றேன். இந்த கதையை நீங்கள் இதிலிருந்து தொடரலாம். இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவாக இருக்கும், அதற்கான பதிலுடன் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்தமான பாடலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இதெல்லாம் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6642-22.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜினா, ஷெரின் கலைக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானே நலமா இருக்கிறேன்.
0: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: உள்ளம் கேட்கும் படத்துல இருந்த மலை மலை, அந்த பாடல்.
0: என் உள்ளத்தில் விழுந்த அடைமலை.
1: அடைமலை.
0: ஆமா, உன்னிகிருஷ்ணனும் ஹரணியும் பாடிய ஒரு பாடல்.
1: நல்ல பாடல் அது.
0: ஆமா, அந்த திரைப்படமும் நல்ல ஒரு திரைப்படம், பாத்தீர்களா?
1: ஆமா ஆமா,
0: உள்ளம் கேட்கும். ஆமா, நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம், கேட்டீர்களா?
1: ஆமா ஆமா,
0: சொல்லுங்க.
1: என்னண்டா, ஒருத்தர் மேலேயே கூட பாசம் அப்படி வைக்க கூடாது, எல்லாரையும் சமமா எல்லாரையும் பார்க்க வேணும். மற்றது என்னண்டா, அதாவது கூடவும் நம்ப கூடாது, ஒருத்தரையும் கூட நம்பி எல்லாத்தையும் இவர் சொல்லி இருப்பார் ஒருத்தர் மேல. அப்ப அதுவும் கூடாது, கூட ஒரு வேலை கூட நம்பினா அப்படித்தான் நடக்கும்.
0: இப்ப நாங்கள் ஒருத்தர் மேல கூடுதலான பாசம் காட்டக்கூடாது, கூடுதலான நம்பிக்கையும் வச்சிருக்க கூடாது, அப்படியா?
1: மேபி அந்த ஆடு கூட ஏதாவது அவருக்கு கூட வேலை ஏதாவது செய்திருக்கு போல இருக்கு,
0: கூட வேலை செய்த முடியா, கூட அன்பு இருக்கு, அப்படியா?
1: கூட அவர் செய்திருக்கோம் அந்த ஆடு அப்படி காட்டுது,
0: சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் தானே, அப்படியா?
1: ஆமா,
0: ஜோசிச்சுதான் நண்ப கொடுக்கணும். நன்றி, தொடர்ந்து
1: அளவுக்கு
0: மிஞ்சினா அதுதானே, அளவோட கொடுத்துட்டோம்னா கரைச்சல் இல்ல, அளவுக்கு கூட கொடுத்தாதான். அழகாக சொன்னீர்கள், உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணியின் குரலில்.

0: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜு,
1: எப்படி இருக்கிறீங்க? சிவானந்தன்
2: ஆரோக்கியமா இருக்கேன் ராஜு.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: கல்யாண பரிசு திரைப்படம். உள்ளாமனம் துள்ளமுண்ட சேய் துள்ளா வைக்க வேண்டுகிறேன்.
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் ஜிக்கியின் குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நீங்க சொன்ன வந்து நான் நினைக்கிறேன் பாசம் வந்து எல்லாருமே சமமா வைக்கணும். ஒரு ஆள் அதிகமா வச்சா அதுல வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் வைக்கிறேன், அதை புரிஞ்சு கொள்ளணும். அவருக்கு மேல தனியா வைக்கிறேன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான், கொண்டில் அடிக்கி போயிரும். இல்லைன்னா அவரை வச்சு பெரிய விலைக்கு விற்கிறதுக்கு தான் ஏதாவது செஞ்சிருப்பீங்க.
2: ஏதாவது ஒரு பிளான் போட்டா தான் பாசம் கூட இருக்கு. அவர்கள் சந்தேகப்படுவார்கள். அப்படியா?
1: நான் எல்லாருடைய ஒரு அளவா தான் பழகுது. நான் அதிகமா பழக மாட்டேன், எல்லாரையும் நம்பவும்
2: மாட்டேன்.
1: எல்லாரையும் நம்பவும் கூடாது, நம்ம வச்சு கலத்தெடுத்துருவாங்க. தெரியுமா? எல்லாரிடமும் அளவா இருந்துட்டா சோழி இல்ல,
2: சோழி இல்ல.
1: எல்லாரும் போன் அடிப்பினும் அளவா எடுத்து அளவா தேவையான இதுல கழிச்சு போட்டு வச்சுட்டு அளவு முடிஞ்சு.
2: அளவல் முடிஞ்சதாக
1: கொஞ்ச நாள் அளவு இல்லாம சும்மா அடி கொண்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு போர் அடிக்க ஒழிக்கிற அவங்க பேருந்து சளிச்சு தண்ணி கொண்டு இருப்பாங்க, பேசி கொண்டு இருப்பாங்க. அதை விட அளவாவே இருந்துட்டா சோழி இல்ல
2: தானே. சிமாட்டா மூவ் பண்ண வேணும்.
1: நன்றி.
2: இந்த பாடல் வந்து சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து SPB-இன் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருடன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். எப்படி, நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா உற்சாகமா. உங்களோட நேச்சர்
1: நடக்கலாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: நடந்துகிட்டு தான்
1: இருக்கேன். நல்லது சொல்லுங்க. ரெண்டுக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பொண்ணு பாட்டு
1: குஷி திரைப்படத்திலிருந்து ஒரு பொண்ணு சிரிச்சா. ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்தேன் அந்த திரை பாடல் கேட்டு மகிழுங்க. நன்றி ஐயா.
2: நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, ரவி பாலா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன் ராஜி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: எனக்கு அந்த கதைக்கு வாரம்
2: சொல்லுங்க.
3: ஆடுகளை எல்லாம் இடிச்சிட்டு அந்த அவர் விழுந்து போனார். எல்லாம் ஆடு தலை தறிக்க ஓடி நம்ம எல்லாம் சிதறி நாலு பக்கம் சிதறி ஓடி போனா அப்பான திருப்பி அவைய பிடிக்கிறதுக்கு வேற கூட்டம் நிக்குது. கள்ளர் கூட்டம் எல்லாம் நிக்குதோ இந்த ஆடுகளை பிடிச்சு கொண்டு போறதுக்கு. ஆகோ இதுவும் பிரச்சனை, ஆபத்துன்னு தப்பி ஓட வழிகிட்டா சுத்தி வர நிக்குது காட்டு மிருகங்கள். ஆஹா, நாங்கள் ஆபத்துல மாட்டிக்கொண்டோமே, பயப்படாம பாதுகாப்பா இருந்தோம், சாப்பாடு பாதுகாப்பு எல்லாம் இருந்தது. இப்ப ஒன்றுமில்லையே, தனிச்சு தவிச்சு போனோமே ரெண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க. அந்த தள்ளி விட்டவர் அவர் ஒளிம்பி அதுக்கு சுதாகரிச்சு கொண்டு வந்துட்டேன். வந்து அவர் படிகளை கொளுத்தி கிழுதி போட்டு எல்லாரையும் கிளைச்சி இந்த ஆடுகளை பாதுகாப்பா திருப்பி தன் பண்ணையை கூட்டி கொண்டு போற எல்லா ஆடுகளையும். அப்பதான் ஆடுகள் இந்த பயம் மனத்தெளிவு எல்லாம் தெளிஞ்சு நல்ல ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துடணும். ஏனென்றால் எல்லாம் சந்தேகம் வேண்டா, எல்லாம் சந்தேகம்தான். தோட்டம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், அவன் அறுவடை செய்வான் ஒரு நாளைக்கு. இது நீதி, நாங்களும் அப்படித்தான், எங்களுடைய உயிர் வாழ்க்கையும் அப்படித்தான். போறது நியதி அது. ஆனால் அதுக்காக நன்றிய மறக்க கூடாது. ஒரு எங்களை வச்சு எங்களை வளர்த்து சாப்பாடு போட்ட அது அது குடும்பமா இருக்கட்டும், இல்ல எந்த இடமா நண்பர்களா இருக்கட்டும், அந்த நன்றி உப்புட்ட அத மறக்கவே இல்ல கடைசி வரையும். அது நெஞ்சில நாங்கள் நன்றியோட கூறுவோம். எந்த சமயத்திலையும் அவன் எங்களை கூட செய்ய போறனாலும் பரவாயில்ல, நண்பன் தானே. உசுர கூட கேட்டா நான் திருப்பி தந்தா எடுத்துக்கொண்டு போட்டு தரவணும், அதான் நட்பு. அப்ப உயிருக்கா எங்களை உயிரெடுப்பான், சாப்பாடு போடுறான், உயிரெடுக்க போறான்னு அப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. வாழ்க்கையை நியதி என்று ஒன்று இருக்குது. தோட்டம் வச்சவன் நிச்சயமா தண்ணி ஊத்துவான். எங்களுக்கு எங்களுக்கு ஒரு 1000 வழி இருக்கு, அதுல 100 வழியில ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கும்.
2: கண்டிப்பா.
3: அதுக்காக பயந்து பயந்து சந்தேகப்பட்டுக்கணும். சந்தேகம் தான் வாழ்க்கை இருந்தா அது நிம்மதியற்ற வாழ்க்கை என்றைக்குமே.
2: அழகாக கூறினீர்கள். ஆனால் மற்றவர்கள் நாங்க செய்யறத வந்து மற்றவர்கள் செய்ய வேணும் என்று எதிர்பார்க்க மாட்டோம், ஆனால் அப்படி நடக்குதா என்பதுதான் சந்தேகம்.
3: ஆனால் இப்ப ஒரு நட்பு கேட்ட மாதிரி தான் பாட்டு தெரிவு
2: செய்திருக்கிறேன். சொல்லுங்க.
3: தளபதி படத்துல இருந்து
2: அற்புதமான வரிகள் தான். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
3: நன்றி ராஜி, நன்றி, சந்தோஷத்துக்கு நன்றி.
2: இந்த பாடல் SPB மற்றும் ஜேசுதாசின் குரலில் ஒலிக்கும். நேரம் 6:38.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் ராஜி, நான் பாதிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன்.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் தொழிலாளர் சொல்லும் படத்துல இருந்து இன்னிசை வாடி வரும் அந்த பாட்டு.
1: இன்னிசை பாடி வரும் அந்த திரைப்படம் பார்த்தீர்களா?
2: பார்த்தனா மறந்து
1: மறந்து விட்டீர்கள். சிம்ரன் நடித்த திரைப்படம் சொல்லுங்கள். அந்த திரைப்படத்தில் வருகிற பாடல் நாங்கள் சொல்லுங்கள், ஒரு கதையும் கூறினோம்.
2: அந்த கதை வந்து அப்படித்தான் பாக்களுக்கும் நாங்கள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் கடைசியில இத வண்டி விட்டுட்டோம். என்ன மறந்து தினம்
1: மறந்து விடுவார்கள்.
2: எங்களுடைய அனுபவத்திலேயே இப்ப சொந்தக்கார ஆக்களுக்கு எல்லாம் செய்தது இப்ப கடைசியா ஆக்கள் எல்லாம் கைய விடணும்
1: அப்படிங்க.
2: அதுக்கு ஒண்ணு செய்யறீங்களே,
1: அழகாக கூறினீர்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி.
1: உன்னிகிருஷ்ணனின் குரலில்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: மாலை வணக்கம். ரஜினா சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன்.

0: நண்பர்களை தெரிவு செய்யறதுல ஒரு நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும். அப்ப எல்லாம் சரியான ஆள்ல வைக்காத அன்பு வந்து விழலுக்கு வைத்த நீர் போலத்தான் போகும். அப்ப அன்பு வைக்கலாம் எல்லாருமே. இப்ப ஒரு ஆள் கூடக்கூடிய அன்பு வைக்காத வைக்க கூடாது, ஒரு சமமா வைக்கணும்னு அப்படியே இல்ல. ஏன்னா சில பேருக்கு எல்லாம் கூட பாசம் இருக்கலாம், ஆனா அது சரியான நபர்களா இருக்கணும். அதுதான் முக்கியம்.
1: வைக்கிற அன்பன் வந்து நாங்கள் சரியான நபர்கள் மேல் வைக்க வேண்டும்.
0: ஆமா,
1: அது எப்படி கண்டுபிடிக்க சரியான நபர்?
0: அது அது பழக தெரியும் தானே. இப்ப நண்பர்கள் கூட நாங்க எப்படி வந்தவங்களை நாங்கள் எப்படி நாங்கள் நண்பர்களை தெரிவு செய்யறோம், அதே மாதிரிதான் தெரிவு செய்தாப்போ நண்பு வைக்கணும். எடுத்த உடனே நாங்க உடனே எல்லாத்தையும் நம்பக்கூடாது. எடுத்த உடனே நம்பாமலுக்கு அதுக்கு பிறகு நாங்க சீரழிதா ஒரு முடிவெடுத்த பிறகு அதுக்கு பிறகு அன்ப பிடிப்போம்.
1: அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
0: நன்றி.
1: இந்த பாடல் மேனு மற்றும் சித்ராவின் குரலில் ஒழிக்கும் நேரம் 6:50.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: நான் கேட்க போற பாடல் வந்து காதல் சடவுலிருந்து மிருகத்தில் ஒன்றா நின்றோம் அன்பே அண்டு. இப்ப உங்களோட கதை வந்து இந்த ஆட்டு கதையாண்டுபடியா நான் இப்ப எந்த இதோட சொல்ல விரும்புறேன்
4: சொல்லுங்க.
5: இப்ப நான் வந்து இப்ப அன்பு வைக்கிறது வந்து இப்ப எங்களோட ஆழ்மனதுக்கு தெரியும் இன்னாரோட அன்பு வைக்கலாம் என்று சொல்லும் தான் ஆழ்மனது. அவையோட தான் அன்பு வைப்பேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்ப என் மனம் வந்து விரும்பாதாக்க விட நான் ஒதுங்கிடுவேன். நான் ரெண்டு மூன்று பேரோட பழகுவேன், பெருசா பழக மாட்டேன். அவர்களுக்கு உண்மையா இருப்பேன். இப்ப இன்றைக்கு இந்த இதயத்துக்கு பிரியாங்க கூட நான் இந்த வரையும் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, அவர்களை ஏற்கும் படிவில் இருப்பதன்றதான் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்றைக்கு அவர்கள் கிடையாம விட்டா கூட அவர்களுக்காக இறைவன வேண்டுதான் எல்லாம் செய்யறோம் என்று சொன்னால் அவர்கள் தங்கமானவர்கள். அப்ப நான் வைக்கிறவர் எங்களோட ஆள் மனசுக்கு தெரியும் இவர் நல்லவர்கள் என்று. ஆனா எங்களை நாங்க நம்பி அன்பு வைக்கிறவர்களும் ஒன்னாலும் எங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். ஏன்னா நாங்க ஆள் மனசு ஏற்ற வாக்கல்லானே. உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் இந்த வானொலியில கூட நான் சில பேர் குறிப்பிட்ட நிகழ்ச்சி எல்லாம் கலந்து எனக்கு அங்க போய்க்கு இந்த மனம் சொல்லுவது நாங்க போராடம் இல்லாமல் மற்றவே குறை சொல்லல. இந்த மனம் சொல்லுவது எனக்கு இங்கே ஆத்மார்த்தமான அன்பு என்ற மனசு ஏற்றுக்கொள்வது அப்படியான இடங்களை தான் நான் போய் கலந்து கொள்றேன். அப்படி அந்த நான் வச்சுக்கிற நண்பர்களும் அப்படித்தான். அப்ப நாங்கள் வந்து மனசு வந்து உண்மையில ஒரு சின்ன ஒரு அழுக்கு இல்லாம உண்மையா பழகினம் என்று சொன்னா ஒரு காலமும் எங்களுக்கு மற்றவர்கள் அழகு மாற்றம் கிடையாது. அதைத்தான் சொல்லிக்கொண்டு எந்த பிரியமான இறைவன் தந்த பந்தம் அது அந்த புனிதமான பந்தம் ஏதோ ஒரு வடிவில இந்த பூவில தொடர்ந்து கொண்டிருக்கும். அதனால இந்த எந்த அன்பும் தோற்காது. நன்றி.
4: நன்றி நன்றி. நீங்க கேட்ட பாடலும் ஹரிஹரன் சுஜாதாவின் குரலில் வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி.
4: நன்றி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: ரயில்களில் பயணிகளுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான உணவு மற்றும் குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இலங்கை ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் அனுமதியற்ற உணவு மற்றும் பானங்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் காஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டுமென்று தெரிவித்துள்ளார். தீவிர காட்டுத்தீயினால் ஏற்பட்ட பாதிப்புகளை காண ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் கொலம்பிய மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்க நிலையில் லாபம் தேடுபவர்கள் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் உள்ளிட்ட தீய நோக்கமுடையவர்கள் இச்சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வதாக தவறான தகவல் பரவல் குறித்து ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் கடும்போக்கு தலைமை ஒரு பரந்த மற்றும் நீண்டகால பிராந்திய மோதல்களுக்கு தயாராகி வருவதாக அரபு உளவு நிறுவனங்கள் சான்றுகளை கண்டறிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய காலைப்பொழுது வெப்பநிலையாக 20 பாகையிலும், நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுதிலிருந்து நாளை மதியம் வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
0: தமிழ் HD.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. உலகம் போற்றும் அறங்களை சிதைத்தவர்கள் கூட தப்பிவிடலாம், ஆனால் செய் நன்றி மறந்தவர்க்கு மன்னிப்பே கிடைக்காது. செய்த உதவியை நினைத்து போற்றுவதே மனித பண்பின் உச்சமாகும். அதை மறப்பவர்களுக்கு உய்வு என்பதே இல்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி 4164 4642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு ஆடு மேய்ப்பவர் இருந்தாராம். அவரிடம் இருக்கும் ஆடுகளில் ஒரு ஆட்டின் மேல் அவருக்கு மிகவும் அன்பும் நல்ல பாசமும் இருந்ததாம். அந்த ஆட்டுக்கு அந்த ஆட்டில் அவருக்கு வந்து நிறைய உணவுகள் கொடுத்து, நிறைய தண்ணீர் கொடுத்து, நிறைய பாசமும் கொடுத்து வளர்த்தாராம். ஆனால் அந்த ஆடு ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் தன்னுடைய சக நண்பர்களான ஆடுகளிடம் சென்று இவரை பற்றி தப்பு தப்பா எல்லாம் சொல்லித்தான். இதையெல்லாம் கேட்டு அந்த மற்ற ஆடுகள் வந்து இவர் மேலே வெறுப்புணர்வை காட்டத் தொடங்கினார்களாம். அடுத்த நாள் இவர் ஆடை மேய்க்க வரும் பொழுது அந்த ஆடுகள் எல்லாமா சேர்ந்து இவரை வந்து தாக்கம் உட்பட்டார்களாம். இந்த கதையை நான் இத்துடன் நிறுத்துகின்றேன். நீங்கள் இந்த கதையை இதிலிருந்து தொடரலாம், அல்லது இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்பதை நீங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, இதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும்தான் கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி 4664 4642 2
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் கலக்கின்றேன்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், முந்திரி மாதிரி முந்தி அடிச்சு கொண்டு ஓடியந்து மந்திரி மாதிரி அட்வைஸ் கொடுத்து காப்பாற்றணும் சொல்லு.
1: முந்திரி மாதிரி ஓடி ஓடி அடிச்சு கொண்டு வந்து மந்திரி மாதிரி காப்பாற்றணுமா?
3: மந்திரி மாதிரி அட்வைஸ் பண்ணி காப்பாற்றணும்
1: அப்படி சொல்லியிருப்பேன். நல்லது, பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் மனோ மற்றும் சித்ராவின் குரலில்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேக்குறன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு. கதையின கருத்து நான் சொல்ல கனவே நிறைய விஷயமா சொல்லிட்டோம். சுருக்கமா சொல்லணுமெண்டா, ஒரு கூட்டத்தை நாங்க வச்சிருக்கேக்கல, அதுல ஒருதருக்கு மட்டும் கூட நம்பிக்கையும் இதுவும் வைக்கலாம், ஆனால் வெளியில காட்டக்கூடாது.
1: வெளியில் காட்டக்கூடாது,
2: காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு டீமை நாங்க மேனேஜ் பண்றோம்னா, அது ரெண்டு மூணு பேர் நல்லா செய்யணும், அவையோடய நாங்க ஒட்டுக்கொண்டிருந்தோம், டீம்ல இருக்க மற்றவங்க கூட எரிச்சல் வரும்.
1: அதாவது
2: லீடர்ஷிப் சொல்றது, லீடர்ஷிப்ல வந்து நீங்க இது வச்சிருக்கலாம், ஆனா ஓப்பனா ஒரு ஒரு டீமோட இருக்கிற இடத்துல அத நேரடியா காட்டக்கூடாது,
1: சொல்லக்கூடாது. ஆமா,
2: தமன்
1: பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி சார்,
0: எப்படி இருக்கிறீங்கள்?
2: நலமா இருக்கோம், நீங்கள்?
0: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு பொன்னியின் செல்வம் படத்திலிருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: அலைக்கடல்.
2: அலைக்கடல்,
0: நாங்க சின்ன கேள்வியும் கேட்டீங்களா?
2: அந்த கதை வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டு விதமா எடுக்கலாம். அதாவது அவர் அளவுக்கு அதிகமாக அன்பு வளர்க்கிறதுனால சந்தேகம் ஏற்படுது. ஏதோ பிரயோசனத்துக்காகத்தான் இது அன்பு காட்டுகிறான் என்ற ஒரு சந்தேகம். அது அப்படி சந்தேகப்படக்கூடாது, ஆனால் அதுல தப்பும் இல்லை. அப்படித்தான் உலகத்துல நடக்கும். ஆமா, அதனால அது ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம யாரும் அன்பு காட்ட மாட்டாங்கன்ற மாதிரி அது உணர்ந்து ஒரு பொறாமை வந்து மற்றவர்களையும் சேர்த்து கோல் பொறாமை செய்து, இதுதான் அலுவலகங்கள்ல பொதுவா நடக்கிறது. அப்படி எல்லா இடத்துலயும் இல்ல, சில இடங்கள்ல மற்றவர்களுக்கும் விஷத்தை ஏற்றி அவர்களுக்கு இவரை பத்தி சொல்லி அவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையில அந்த அன்பு பாசம் அதை ஏற்று அதை மதித்து வாழ்ந்திருந்து அவரும் நிம்மதியா, அந்த ஆடும் நிம்மதியா இருக்கு, மற்ற ஆடுகளும் நிம்மதியா வாழ்ந்துட்டு போகும். அது மாதிரி வாழ்க்கையில் அந்த சந்தேகங்கள் ஆடி இருந்தா ஒரு நாளும் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காது வாழ்க்கையில. அது வாழ்வதை ஏற்றுக்கொண்டு நன்றாக எல்லோரோடும் சேர்ந்து அன்பாக வாழ்ந்திருக்கலாம்.
0: அழகாக கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்க, சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்த ரகுமானினுடைய இசையமைப்பில், சிவானந்தினுடைய வரிகளில், ஆண்ட்ரியாவின் குரலில்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் எஜ்மெண்ட் இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா இருக்கின்றேன்.
0: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: பசந்த மாளிகை படத்திலிருந்து அப்படிச்சே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன இந்த பாடல் கேட்கின்றேன்.
0: கேட்டுமா கேளுங்கள். நன்றி
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில், கண்ணதாசனுடைய வரிகளில், டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஞ்சி, நான் பவன் கேக்குறேன்.
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சும்மா இருக்கோம்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: வென்குவர் நல்லா இருக்கு. 25 இன்னைக்கு நல்ல ஓகே இருக்கு, சன்ஷைனா இருக்கு.
1: இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு வந்து முத்து படத்துல இருந்து ஒருவன் மேலாளி இந்த பாட்டு உங்களோட கேள்விக்கு, இந்த பாடல் இருக்கு இந்த பாட்டுல, இந்த பாடல் கேட்போம்.
1: அதனால இந்த பாடல் அப்படியா?
2: நன்றி.
1: இந்த பாடல் முத்து திரைப்படத்தை இந்த ரகுமானினுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், எஸ்பிபியின் குரலில்.

0: சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் கண்ணன் பேசுறீங்க, நல்லமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் இருக்கோம்.
2: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் இந்த தேவா பாடின பாட்டு
2: நேசம் திரைப்படம்.
3: நன்றி,
2: இந்த பாடல் தேவாவின் இசையமைப்பில், தேவா மற்றும் சுபாவின் குரலில்.

0: காசு வேணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும்
4: சொன்னோம். ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. ஒரு குடும்பத்துல சரி, ஒரு ஆடு மேய்ந்து இல்லை, ஒரு ஆடு வளர்க்கணும் இருந்தாலும் எல்லா உயிரங்களும் எல்லா பிராணிகளை ஒன்றாக பார்க்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு நல்ல சாப்பாடு, நல்ல அன்பை கொடுத்து கொண்டு மற்றவர்களுக்கு அப்படி நடக்கிறது கிடையாது. எல்லாரையும் ஒன்றாக கவனிக்க வேண்டும். எல்லாரையும் ஒரு பிள்ளைகள் மாதிரி, ஒரு வளர்க்குற பிள்ளையாடுகள் பிராணிகள் மாதிரி வளர்த்தால்தான் அந்த மற்ற பிராணிகளுக்கு உயர்ந்த சந்தேகம் வராது. ஒரு அதாவது சொல்ல போனால், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அத

0: மனிதரையும் நல்ல சாப்பாடை கொடுத்து நல்ல கவனிப்பு கொடுத்து நல்ல அன்பை காட்டி வேலையை வாங்குறது வீட்டுல வீட்டுலயோ ரெண்டு வேலை செய்யற இடங்கள்லயோ கூடுதலான அன்பை காட்டி ஒரு பிரத்யேகமாக அவரை கவனித்து அவரை கொண்டு வேலை வாங்குறது. அப்படி வாங்கி அவருக்கு விளங்காது தன்னை கொண்டு போய் வாங்குவதற்காகத்தான் இப்படி எல்லாம் தண்ணியில அன்பு காட்டுவதற்கு விளங்காமலும் கடைசி நேரத்துல கொஞ்சம் வயது போன அப்புறம் சுனோவா இருக்காங்க அவரை உடனே நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் ஒரு விளமாலை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அப்பதான்
1: அப்படி
0: அது அன்பை காட்டி ஏமாற்றுவது வழி இருக்குது. வேலை செய்யற இடங்களும் இருக்குது, பொது இடங்களும் இருக்குது, தங்களை விருப்பமான ஆக்களை. ஆனா எல்லாரும் அவர் டீம்மேட்னு சொல்லி எல்லாருக்கும் சமைப்பு கொடுத்து அவருக்கு ஆலோசனை சொல்லி ஒரு ஆள் வேலை செய்யாட்டியும் அவருக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து அன்பை கொடுத்து அவரை எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரு ஊக்கப்பட்டியா கொடுத்த மாதிரி கவர்மெண்ட் சூப்பர்வைசியரோ இல்லாட்டி ஒரு மேலாளரோ அப்படி செய்ய வரும். இது ஒரு ஆளை கவனிச்சு டீம்மேட் இந்த
1: சரிசமமாக பார்க்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து.
0: கண்டிப்பாக அது செய்ய வேணும். அது எல்லாரையும் ஒரு சரிவமாக நடத்த வேணும். ஒரு நாளுக்கு கூட கொடுத்தா சந்தேகம் தான் வேணும். அதே மாதிரி தான் நாட்டுக்கும் சந்தேகம் வந்து இருக்குது. என்னதுக்கு என்ன அன்பை வச்சுக்கிறாரு, என்ன விட்டவா இல்லை விற்கவா என்ன செய்ய போறாரு தெரியாமத்தான் போய் தன்னுடைய ஃப்ரெண்டு போய் சொல்லி இருக்கிறாரு. என்ன கவனிக்கிறாரு, இவரோட பாதாதுக்கு தான் இவர் என்ன கவனிக்கிறாருன்றது நினைச்சுதான் பிரச்சனை வந்தார் என்று ஆட்டம் நின்றது.
1: அழகாக கூறினீர்கள். பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு
0: நன்றி.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். தோ மண்டலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறோம்.
1: நல்லது. நீங்க ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு ரெண்டுக்கு இனிமே பிடித்தான்.
1: உலங்கவில்லை
2: பாடல் பார்த்த ஒரு லுக்கில் காண்டு போகணும். ஆட்டின் கதை, அந்த ஆட்டின் கதை வந்து உண்மையிலே அந்த பரபட்சம் காட்டாம இருக்கும். அந்த அன்பு இருந்தாலும் சரி, அதை வெளி காட்டாம அவருக்கு தெரியாம இருந்தா சரி, மற்றபடி யாருக்குமே அந்த நம்பி நட நம்ப நடவாதேன்னு சொல்லிக்கணும்.
1: நம்பி நட நம்ப
2: நடவாதே. அப்படித்தான் நம்பி நம்ப நட நம்பி நடவாதேன்னு சொல்லி ஏன்னா ஒரு தரையுமே இங்கே நம்ப முடியாது. அது நீங்கள் சிலவில் நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறாக்கள் வந்து நீங்கள் உதாசீனப்படுத்துகிறாக்களோ இல்லாட்டல் வெளியில் நிற்கிறார்கள், நீங்கள் உண்மையில நம்புகிறாக்கள் உண்மையில அந்த அந்த கடைசி நேரம் அதை இங்கேயும் பார்த்தாலும் சரி, அது கால வேறாக்களைத்தான் இருக்கணும். கூடுதலான நம்பிக்கை என்று சொல்றது உண்மையில ஆக்கண்ட அந்த அது குடும்பத்திலையும் சரி இந்த இதுலையும் சரி எங்கேயுமே நீங்க பாக்கலாம். அது இந்த காலகட்டத்துல மேல ஒருவரை நம்பி மற்றவர்களை புறக்கணிக்கிறது கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி அறிமுகம் பண்ணி கொண்டு போனா சரிச்சு கொண்டு போன அந்தந்த நேரத்துல அப்ப அதே இப்ப நீங்கள் உதவி
1: கண்ணால் பார்ப்பதே மிகவும் சிறந்தது. அப்படியா?
2: அதை விட நீங்கள் உண்மையில அந்த நீங்கள் உதவி செய்கிற ஆக்களை விட உங்களுக்கு அந்த ஒரு தாழ்ந்த ஒரு தத்தளித்த நேரத்துல வந்து உதவி நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்கள் உங்களுக்கு நீங்களா இருக்கும் உதவி செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இறைவனால ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதுதான்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ரமேஷ் எப்படி இருங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கு. நல்ல பாடல் வந்து என் ராசாவின் மனசுல படத்துல இருந்து போடா போடா புண்ணாக்கு போடா தப்பு கணக்குங்கிற பாடல். அந்த பாடல் அந்த ஆடு வந்து மத்த ஆடுகள்கிட்ட போய் தப்பு தப்பா சொல்லியிருக்கோம். அது ஏன்னா அந்த மத்த ஆடுகள் என்னடா அது இவனுக்கு இவ்வளவு பாசமா இருந்து நம்மள போட்டு தப்பா சொல்ல ஓடி வந்து கேட்க, இல்ல இந்த சிங்கிள் ஆடு சொல்லி என்னை வெட்டி திங்க தான் இப்படி எனக்கு கொழுக்குன்னு வளர்க்குறான் நீங்களும் வந்து கேளுங்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஓடி வந்தோம்னா இந்த ஆட்டு மெய்ப்பான ஓடி போய் அந்த ஆட்டை தண்டி ஒரு ஓனாய் வந்திருக்கு இந்த ஆடை பிடிக்க, அதை பிடிக்க டக்குன்னு பிடிச்சிருப்பான். பிடிச்சோம்னா உயிரை காப்பாத்திட்டான். அதை பார்த்த மத்த ஆடுகள் இங்க பாரு அவனை போய் தப்பா சொன்னியே உன் உயிரே காப்பாத்தி இருக்கான் பாரு போட போட புண்ணாக்குன்னு திட்டி அனுப்பியிருக்கான் அந்த ஆடை. அதே மாதிரிதான் குடும்பத்துல வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஒருத்தங்க பொண்டாட்டி பத்தி தப்பா சொல்லிட்டு இருப்பான், அவங்க கூட்டத்தும் கூட நல்லா

0: இங்கிட்டப்பா எனக்கு செய்யவே மாட்டான் அப்படின்ட்டு உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொண்டாட்டி கடையில இருந்து வரலாம் உன்னை கேட்கறேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே எல்லாம் வீட்டுக்கு காத்துட்டு இருப்பாங்க. பொண்டாட்டி வந்து கையில கிப்ட் பேக்கு சட்டை காப்பு ஒட்டியான தங்கச்சின்னு எல்லாம் ஒரு பெரிய பேக்கோட வந்துட்டு இருப்பா. என்னமா இவ்வளவு வந்திருக்கேன் அது தெரியாதே, என் புருஷனுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள், அவருக்காக இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன். உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அட பரதே செய்யும் உன் பொண்டாட்டி இவனுக்கு நல்லா பண்றாங்க, இவனு போய் சொன்னே போட பண்ண நகர்த்திட்டு அனுப்பியிருப்பாங்க.
1: என்ன
2: பாடல் தெரிவு?
1: உங்களுடைய
2: பாடலும் பெறும் நன்றி. நேரம் போதாமையே இருக்கிறது, அழைப்பில் இன்னொரு நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் சுதன்.
2: வணக்கம் சுதன், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லபா இருக்கேன். உங்களோட நேர போதாமைய கருதி நான் பாடல விட்டுறேன். அந்த ஒரு நேர் கேட்டார் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் எட்டு மணிக்கு அதைய கேக்குறேன். நீங்க எட்டு மணிக்கு முடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்னண்டு உங்களை கேட்கற மாதிரியே அந்த பாட்டையும் அவர் கேட்டிருப்பாரு. நினைக்கிறேன் பதில சொல்றேன் கேள்விக்கு. இடையில ஒரு சம்பவம் நடந்தது, அதை நீங்கள் மறைச்சு போட்டீங்களான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஆடு கேட்டிருக்குது, ஆடு நல்லா தான் நம்பி கொண்டிருந்தது. இவரோட வில பேசி கொண்டிருந்திருக்குது, ஆரோடையோ வில பேசி கொண்டிருந்ததை இந்த ஆடு கேட்டுக்குது. அதான் இவன் இவ்வளவு நாளும் எனக்கு இப்படி போடையில நானும் நம்பினேன், இப்ப வேற எனக்கு வெட்டுறதுக்கு விழா பேசுறான் ஒரு ஆளுட்ட சொல்லியிருக்கு. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் எல்லோருடைய கதைகளும் அழகாக இருந்தது. அந்த கதையை நான் தொடர்கின்றேன் என்னென்றால், அந்த ஆடு வந்து கேட்டிருக்கும், ஆடு வந்து சொல்லியிருக்கும், அந்த நான் அந்த ஆடு மேய்ப்பர் வந்து ஒரு ஆடின் மேல் அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பார். அப்போ அந்த அதற்காக நிறைய உணவுகள் எல்லாம் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த ஆடு அதையெல்லாம் மறந்து போய் தன்னுடைய நண்பர்களிடமெல்லாம் சொல்லியிருக்கும் இவரை பற்றி தவறாக. ஆனால் அந்த மெட்ட ஆடுகள் அடுத்த நாள் இவரை தாக்க முயற்சிக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. என்ன நடக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படி தான் சில பேர் இருப்பார்கள். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைச்சு நாங்கள் அவர்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையை வச்சு எல்லா எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மற்றவர்களிடம் போய் சொல்லிவிடுவார்கள். நாங்கள் என்ன சொன்னோமோ அதையெல்லாம் சொல்லிவிடுவார்கள். நம்மில் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி விடுவார்கள். கடைசியில் என்ன ஆகும் என்றால், நாம் என்ன எல்லாம் நம்பி அவர்கள்ட்ட நாங்கள் சொன்னோமோ அதெல்லாம் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக எங்களை வந்து அவர்கள் கெட்டவர்களாக காட்டி விடுவார்கள். இதுதான் இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒரு விடயம். இந்த இது வந்து இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் என்றால் அவர்களுக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்ச வேண்டாம், மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எல்லோருட்டையும் நீங்கள் நல்லவர்களாக இருக்க முயற்சி பண்ணாமல் முயற்சி பண்ணாதீர்கள். மற்றவர்கிட்ட நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் எல்லோரும் உங்களுடைய அன்புக்கு தகுதியானவர்களாக இருக்கவும் மாட்டார்கள். இதுதான் இந்த கதையில் உணர்கின்ற விடயம். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடி இசை கலைஞர்கள் பாடும் பாடல்கள் நீங்கள் கேட்டு மகள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2409.
4: அவர்கள் பாட இருக்கும் பாடல்களை கேட்கலாம். முதல்ல வணக்கம், உங்களோட பேர் என்ன?
5: வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் செனியல் பாலகுமாரன். எனக்கு 12 வயது. நான் 3-4 வருஷமாக நான் பாடிக்கொண்டிருக்கிறேன்.
4: 3-4 வருஷமாக பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இவர்களில் பலரை நீங்கள் மேடைகளில் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். சரி, உங்கள் பேர் என்ன?
6: என்னோட பேர் அக்சானா மைஜூரன். நான் 13 வயசு. எனக்கு 7வது வகுப்பு படிக்கிறேன்.
4: எனக்கு பிரச்சனை இருக்க போற இன்னைக்கு.
7: நான் 12 வயது. நான் பாட பாட விரும்பும்.
4: நீங்கள் எத்தனை வருடம் பாடல் பாடுகிறீர்கள்? அவ்வளவு காலமாக?
7: 5-6.
4: நீங்களும் 5-6 இயர்ஸ். சரி, இன்று எவ்வாறான பாடல்கள் எல்லாம் பாட போகிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொள்ளலாம். முதல்ல யார் பாட இருக்கிறீர்கள்?